நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 24 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 தேதி வியாழக்கிழமை. இனி கௌளை ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: கவுளை ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 10வது குறட்பா.

0: பற்று இல்லாதவனான இறைவனது பற்றினை மட்டுமே பற்றுக. உலகப் பற்றுகளை விடுவதற்காக அதனையே எப்போதும் விடாமல் பற்றிக்கொள்க.
1: பற்று

0: குறள் அமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் 6-10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். 6-15 பக்தி மனம் பேசும் ஆனந்த ராகம், 6-35 கால்நடை நமக்கு தோழனம்மா, 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட் உக்கிரத்தில் அக்னி, அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு திருச்சி தோல் நோய் நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்களின் பங்கேற்பில். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம், 8:50 சருமரோக நிவாரண சைவாள் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, சிறுநீரியல் ஆரோக்கியம் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கே வினோத் கண்ணா அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், கஜினி ஆதவன் திரைப்பட பாடல்கள் வளம்பெற கேட்டு ரசிக்கலாம், 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க, நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1 வசந்தன் கோவின் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் தீர்வுகளும். உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் வளப்புக்குடி வீர சங்கர் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் விளம்பரம், 3 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை

0: பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் இசை தூரல். மாலை 4 மணிக்கு சன்ரைஸ் டூ சோல்ஜர்ஸ், 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு விளையாட்டு வீராங்கனையும் உடல் திறன் பயிற்சியாளருமான பி மதுமிதா அவர்களோடு ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி குணசேகர் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8 மணிக்கு தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 இதய ராகம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம், 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீண இசை கேட்டு ரசிக்கலாம், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். காலை 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள் ஒலிபரப்பாக கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:30 நாடக மலர் கல்யாண கலாட்டா நாடகம் எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். 10 மணிக்கு அரங்கிசையில் பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது

0: received her Vietnamese counterpart Tô Lam at Rashtrapati Bhavan yesterday evening. She also hosted a banquet in the honour of the visiting dignitary. The president said the elevation of India-Vietnam ties to an enhanced comprehensive strategic partnership will not only provide momentum to the bilateral cooperation but also contribute to peace and prosperity in the region. Yesterday, India and Vietnam have signed multiple agreements in areas including digital technology, rare earths, medical regulation, public sector audit, digital payments and culture and tourism. The MOUs were inked after talks between Prime Minister Narendra Modi and Vietnam's President Tô Lam in New Delhi. In a joint statement, Prime Minister Modi announced that both nations have decided to elevate their ties to an enhanced comprehensive strategic partnership following wide-ranging discussions.
1: भारत और वियतनाम का बायलेटरल ट्रेड पिछले एक दशक में डबल होकर 16 बिलियन डॉलर तक पहुंच चुका है 2030 तक इसे 25 बिलियन डॉलर तक पहुंचाने के लिए हमने कई महत्वपूर्ण निर्णय लिए हैं
0: Delhi will host Commonwealth Table Tennis Championship 2026 at the Tyagaraj Stadium with players from more than 35 countries expected to participate. Jointly organized by Delhi Government and Table Tennis Federation of India, the championship will be held from 27th of July to 2nd of August. Chief Minister Rekha Gupta announced that Delhi has a long legacy of hosting international sporting events and the championship will further strengthen the city's position on the global sporting map. In IPL cricket, Sunrisers Hyderabad defeated Punjab Kings by 33 runs at Rajiv Gandhi International Stadium, Hyderabad last night. Chasing a target of 236 runs set by Sunrisers Hyderabad, Punjab Kings could manage to score 202 for 7 in stipulated 20 overs. Today, Lucknow Super Giants will face Royal Challengers Bengaluru at Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Ekana Cricket Stadium, Lucknow. The match will start at 7:30 p.m. The government has debunked an image circulating on social media claiming that Union Home Minister Amit Shah has said that West Bengal will become a dry state from 30th of September. The fact check unit of the Press Information Bureau, PIB, informed that the image is fake and digitally edited. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி ஒலிக்கிறது இணைத்தானம் நல்லவை கேட்க
3: ஆகாஷ்வாணி இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்
4: குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே இறைவன் இன்ப வடிவானவன் அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள் லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி துன்பம் வருவது இயல்பு அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம் விதிவசத்தால் வரும் துன்பம் பொருளின்மையால் வரும் துன்பம் உடல் நலத்தால் வரும் துன்பம் இடுக்கண் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான் பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம் அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம் துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம் அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள் நாம் இன்பம் என்றெண்ணி வீடு வாசல் தோட்டம் துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம் அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர் இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார் அவர் பொகுயுவிடம் நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர் பொகுயுவோ பயிற்சி என்று எதுவும் இல்லை பசிக்கும் போது உண்பேன் உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார் வந்தவர் நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன் நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள் இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார் பொகியு நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள் மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள் என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள் வேறொன்றை பார்க்கிறீர்கள் வேறொன்றை

0: பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது. இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன். அவர் நடந்து கொண்டதை போலவே நடந்திருப்பேன். அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன். அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியை போலவே மாறுவதல்ல. அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு.
1: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

புதியதாய் உதயமான இந்த நாள் வெற்றிகரமான புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் பாடியது.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் இன்று காலை 6:30 ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பாடு. மாலை 6:30 நம்பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்தில் புறப்பாடு. இரவு 9:15 கண்ணாடி அறை சேருதல். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லி காவல் நெல்லிவனநாத சுவாமி கோவிலில் இன்று பிரம்ம தீர்த்தத்தில் தெப்பம். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் இன்று சுவாமி திருத்தேர் மண்டபம் எழுந்தது.

திருளல் மெலட்டூர் பாகவத மேலுநாட்டிய நாடக சங்கம் நடத்தும் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8 மணிக்கு தமிழ் முருகாற்றுப்படை நாடகம், 9:30 வள்ளி திருமணம். ஆனந்தராகத்தின் நிறைவாக கே வீரமணி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: பொன்னையப்பா, நீ அன்பு அன்பு நெஞ்சு வரும் தருண பொன்னையப்பா.
1: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை குறைத்து பண்ணையாளர்களுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மடிநோய் குறித்தும் அதை தடுக்கும் வழிமுறைகளையும் எடுத்துரைக்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள்.
3: இப்போ இந்த கோடை காலத்துல நமக்கு அதிகமாக காணப்படக்கூடிய மாடுகள்ல முக்கியமான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடிநோய். இந்த மடிநோய் நமக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் கிருமி, அது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பல்வேறு வகையான நுண்ணுயிர் கிருமியினால இந்த மடிநோய் உருவாகுது. அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல் தொழுவத்தையும் மாடையும் சுத்தமா வச்சுக்கணும். தொழுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா மாடு இருக்கிற இடம்ன்றதுனால நமக்கு வந்து சாணம் சிறுநீர் கழிச்சுட்டே இருக்கும், அதனால ஈ எல்லாமே மிக்கும். அப்ப அந்த மாதிரியான இடத்துல நம்ம மாடை வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா சுத்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மடிநோய் உருவாகும். அதே போல மாடினுடைய சுத்தமும் ரொம்ப ரொம்ப அவசியம். மாடு அடிக்கடி குளிப்பாட்டி வாளி இருக்கிற முடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி கிளீனா வச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த மடிநோய் வர்றத நம்ம தவிர்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கறவையாளர்களுடைய கையு அதுவுமே ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். இப்ப நெகம் அந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்க கூடாது. நெகம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பால் கறக்கும் பொழுது அது காயம் ஏற்பட்டுச்சு காம்புல அப்படின்னா அது மூலியமா நுண்ணுயிர் கிருமி பரவி நமக்கு மடிநோயை உண்டு பண்ணும். அதனால கறவையாளர்களுடைய சுத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல மடியினோட சுத்தம், மடி வந்து நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இரண்டு தடவையும் நம்ம சுத்தம் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் தண்ணீரால நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் கிருமி நாசினியால கழுவ வேண்டும். ஒவ்வொரு காம்பையும் நம்ம தனித்தனியா சுத்தம் பண்ணிட்டு அந்த நீர் வந்து நமக்கு சொட்டாம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம பால் கறக்கும் பொழுது அந்த மடியிலிருந்து அந்த நீர் சொட்டும் பொழுது நமக்கு பாலிலையும் கலப்படம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கழுவின பிறகு உலர்ந்த துணிகளால நம்ம நல்லா தொடச்சிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பால் கறக்கணும். அதே போல இந்த கறவையாளர்களும் கைகளை நல்ல சோப்பு நீரால கழுவிட்டு தொடச்சிட்டு கையில நெகம் எதுவும் இல்லாம பால் கறக்கணும். அதே போல நம்ம பால் கறக்கக்கூடிய முறைகளும் இருக்கு. பால் கறக்கிறதுல நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். அதாவது முழுக்கை பால் கறக்கிறது, விரல மடக்கி கறக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லக்கூடிய இரண்டு விரலால கறக்கிறது. இப்ப இதுல ஒரு சேஃபான பால் கறக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லலாம். ஸ்ட்ரிப்பிங்னா வந்து ரெண்டு விரல்ல. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கறக்கும் பொழுது கை வலி ஏற்படும் அப்படின்ட்டு முழுக்கை, முழுக்கையும் ஏதுவானதுதான்,

0: ஆனா நம்ம தவிர்க்க வேண்டிய முறை அப்படின்னு சொன்னா நக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டை விரலை மடக்கி பால் கறக்கிறது. கட்டை விரலை மடக்கி பால் கறக்கும் பொழுது தசையில அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான அழுத்தம் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள தசையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பு மூலியமா நமக்கு நுண்ணுயிர் கிருமி உள்ள போய் மடிய பாதிக்கும். அதே போல நமக்கு இப்ப மடிநோய் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் அப்படியே வச்சிருந்தோம்னா அந்த மடியே நமக்கு உபயோகம் இல்லாம போயிடும். அது கண்டறியறதுக்கு நமக்கு தெரியணும் அது மடிநோயா இல்லையா அப்படின்றது. அது வந்து மடிநோயே நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு வெளிப்படக்கூடிய மடிநோய், இன்னொன்னு வெளிப்படாத மடிநோய். வெளிப்படக்கூடிய மடிநோயில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பாலுமே வந்து கலர் மாறி இருக்கும். அது திரி திரியா வரலாம், தயிர் மாறி, இல்லைன்னா வந்து தண்ணியா வரலாம், இல்லைன்னா கலர் மாறி ரத்தம் கலந்து வரலாம், இல்ல சீழாவும் வரலாம். இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது மடிநோய் இருக்கு அப்படின்ற அறிகுறி வெளிப்படையா தெரியும். அதை வச்சு நம்ம மருத்துவரை அணுகுவோம். சில சமயம் உங்களுக்கு வந்து வெறும் மடி மட்டுமே வீங்கி இருக்கும், தொட்டா அந்த இடம் வெப்பமா இருக்கும், அந்த பாலை வந்து நம்ம நக்கி பார்க்கும் பொழுது சில சமயம் உப்பு டேஸ்ட் வரும். இதெல்லாமே மடிநோய்க்கான அறிகுறிகள். அதே போல வெளிப்படாத மடிநோய் அப்படிங்கிறது மாடு மடி எல்லாமே நார்மலா தான் இருக்கும். முதல் அறிகுறியா பாலினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையும் பொழுதே நம்ம மருத்துவர் அணுகி இது மடிநோயா அப்படின்றத சோதனை செஞ்சு பாத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நாலு காம்புல இருந்தும் பாலை கலெக்ட் பண்ணி கலிபோர்னியா மாஸ்டைடிஸ் டெஸ்ட்ன்ற ஒரு ரியேஜென்ட ஊத்தி பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அது சளி மாறி திக்கா மாறுச்சு அப்படின்னா அது மடிநோய்க்கான அறிகுறியே. இந்த மாதிரி மடிநோய்க்கான அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலை காசும் பொழுது சில சமயம் பால் திரிஞ்சு போயிடும், அப்புறம் பாத்திரம் அடி பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நமக்கு மடிநோய் வருது அப்படின்றது அறிகுறி. மடிநோயை நம்ம பெரும்பாலும் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி தடுக்கிறோம், ஒண்ணு வந்து சுத்தமான முறையில எல்லாமே வச்சுக்கணும், இன்னொன்னு காம்பினுடைய துவாரம், அதையும் நம்ம பெரும்பாலும் சுத்தமா பாதுகாக்கணும். இந்த துவாரங்களை சில சமயம் என்ன செய்வாங்க, இந்த பாலினுடைய சாலிட்ஸ் வந்து போய் அதுல அடைச்சிக்கும் பொழுது கட்டியா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து இந்த வேப்பங்குச்சி செலுத்தி இந்த வழியை வந்து சீர் செய்வாங்க. அதுவுமே வந்து அந்த காம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது மூலியமா உங்களுக்கு நுண்ணுயிர் கிருமி பரவும். அது இல்லாம இப்ப வந்து முட்கல்ல மேய விடுறது, முட்கல்ல எல்லாம் மேய விட்டீங்க அப்படின்னா அதுலயுமே வந்து முட்கல் எல்லாம் கீறி உங்களுக்கு மடிநோய்க்கு பாதிப்பு உண்டாக்கும். அதே போல இப்ப மடிநோய் வந்துடுச்சு, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மடிநோய் உள்ள மாட்டையும் மடிநோய் இல்லாத மாட்டையும் பிரிச்சு வைக்கணும். முதல்ல நல்லா இருக்கிற மாட்டை எல்லாமே பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் மடிநோய் உள்ள மாடுகளுக்கு பால் கறக்கணும். அதே போல மடிநோய் உள்ள மாடுகள்ல இருந்து கறக்கும் பொழுது அதை நம்ம குழி தோண்டி கிருமி நாசினி ஊத்தி அதுக்கப்புறம் அந்த பாலை ஊத்தி நம்ம மூடிடணும். அதனால ஒரு மாடுல இருந்து இன்னொரு மாடுக்கு பரவாது. அதே போல பால் கறந்த பிறகு அந்த மாட்டினுடைய காம்பில் உள்ள துவாரம் வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் திறந்தே இருக்கும். என்ன செய்யணும், பெரும்பாலும் பால் கறந்த பிறகு தீவனம் வைக்கணும். அப்படி வச்சீங்க அப்படின்னா மாடு வந்து நின்னபடியே தீவனத்தை உட்கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அந்த துவாரம் மூடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம மடிநோயை பெரும்பாலும் தவிர்க்கலாம். அப்பப்போ கால்நடை மருத்துவரை அணுகி நம்ம சோதனை செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க எதுவுமே பண்ணல, அந்த காம்பை அப்படியே விட்டுட்டீங்க, சரியாயிடும் நினைச்சோம் ஆனா சரியாகல அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மடி என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகும், அதாவது ரொம்ப கெட்டி ஆயிடும். அப்ப கெட்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த மடியை நம்ம காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே வந்து ரத்த ஓட்டம் இல்லாம அந்த இடத்த தொடும் பொழுது ரொம்ப குளிர்ச்சியா தெரியும். அது கேங்க்ரினஸ் மாஸ்டைடிஸ் சொல்லக்கூடிய மடிநோய். அது மடியே உங்களுக்கு செயலிழந்து போயிடும், பால் சுத்தமா வராது, அந்த மடியே அகற்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால மடிநோய் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டிலிருந்து தொழுவத்திலிருந்து மாட்டிலிருந்து கறவையாளர்களிருந்து எல்லாத்தினுடைய சுத்தமும் பால் கறக்கும் முறைகளும் அதை முன்னாடி பின்னாடி நம்ம பாலை எப்படி கறக்குறோம், அதை எப்படி நம்ம வந்து பால் கொடுக்கற இடத்துல கொண்டு போறோம், அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதே போல அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது நம்ம குளிர்ந்த நீர்ல வச்சு எடுத்துட்டு போகணும், ஏன்னா அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை மடிநோய் குறித்து சில ஆலோசனைகளை வழங்கினார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள்.
2: கால்நடை நமக்கு தோழனம்மா, அதை காத்திட செல்வோம் சேருமம்மா.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். விவசாயிகளே, தோட்டக்கலை பயிர்களை வெப்ப அலை வறட்சியில் இருந்து பாதுகாக்க நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை வயல்வெளியில் பணிகள் செய்யறத தவிர்க்க வேண்டும். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் இருக்கிறதுனால தற்போது உள்ள நீரை தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணாம முறையா பயன்படுத்தணும். பாசன நீர் வீணாவதை தடுக்க பயிர்களுக்கு நுண்ணீர் பாசன முறை மூலம் காலை அல்ல

அல்லது மாலை நேரங்களில் நீர் பாய்ச்சலாம். பயிர்கள்லேருந்து அதிகப்படியான நீர் ஆவியாவதை தடுக்க கயோலின் 3% அல்லது 2% டை அமோனியம் பாஸ்பேட் காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களில் புதிதாக நடவு மேற்கொள்ளும் விவசாயிகள் வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நீர்ப்பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைக்கலாம். அவ்வப்போது பயிர்களில் ஏற்படும் மாற்றத்தினை கண்காணிக்கணும். அதோட 5 முதல் 6 மாதங்கள் வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பை குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிக அளவு பயிரிடலாம். இந்த தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் அதற்கான தீர்வுகளையும் எடுத்துரைக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கோடை காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி குணசேகர் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்
1: வணக்கம் மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற

0: இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேகா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26 தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 20 மணி.

0: 7:30க்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்நாள் உலக தடகள விளையாட்டு நாள். கல்விச்சாலைகளில் விளையாட்டை ஊக்குவிக்கவும் புதிய திறமைகளை அறிமுகப்படுத்தவும் மே 7 தேதி தடகள நாளாக 1996 அறிவிக்கப்பட்டது. அச்சரம் பிசகாமல் அழகு தமிழை உணர்ச்சி பெருக்குடன் பேசி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற ப கண்ணாம்பாவின் நினைவு தினம் இன்று. 1964 13 வயதில் ராஜராஜேஸ்வரி நாடகசபா மூலம் அறிமுகமாகி தனது சிறந்த நடிப்பால் அம்மா பாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர் கண்ணாம்பா. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்று. 1861 எளிய தனித்துவமான கற்றல் முறையை அறிமுகம் செய்ய சாந்திநிகேதனை தொடங்கினார். அங்கு இயற்கை பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, அறிவியல் சிந்தனைகளை வளர்ப்பது, இசை, நுண்கலைகளில் தேர்ச்சி உள்ளிட்டவற்றை முதன்மைப்படுத்தினார். கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்ற ரவீந்திரநாத்
4: தாகூரின்
3: உங்கள் குரலை கேட்பார் இல்லையா, கவலை ஏனப்பா, ஏகாந்தமாய் செல்லப்பா, கவலை ஏனப்பா, நட நட நடந்து கொண்டே இருப்பா.

இப்படி எண்ணற்ற இசை பாடல்கள் ரவீந்திர சங்கீதமாய் தாகூரின் புகழை என்றும் இசைக்கும். இயற்கை நேசர், இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959. சுற்றுச்சூழல் மீதும் விவசாயத்தின் மீதும் இந்த பூமி மீதும் அதைவிட இந்த மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர் இவர். தேசிய விருது பெற்ற இயற்கை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவால் கவனிக்கப்பட்ட இவர் பேராண்மை படங்கள் மூலம் தன்னை தனித்துவமான இயக்குநராக நிறுவியவர். மனிதன் மேல் இயற்கையும் இயற்கையின் மேல் மனிதனும் வைத்திருக்கிற காதலால் தான் இன்னும் இந்த பூமி சுழல்கிறது. நம்முடைய காதல், நட்பு, உறவுகள் எல்லாமே இயற்கையாக இருந்தால் சந்தோஷம் நிலைக்கும். இயற்கை மேல் நமக்கு காதல் இருந்தால் பூமி இன்னும் புதுசாய் பூக்கும் என்றார் எஸ் பி ஜனநாதன். எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான அ மா சாமி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1935. செய்திக்கட்டுரைகள், நேர்காணல்கள் மட்டுமின்றி சிறுகதை, கவிதை, தொடர்கதை, பயணக்கட்டுரை என்று எல்லா வகைமைகளிலும் முத்திரை பதித்தவர் அ

கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதல் தலைவர் தவே உமா மகேஸ்வரனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1883. நற்றமிழ் சொற்கள் பலவற்றை தமிழுக்கு தந்தவர். திருவையாற்று கல்லூரியில் தமிழையும் கற்பிக்க செய்து அக்கல்லூரியின் பெயரை அரசர் கல்லூரியாக மாற்றியது, தமிழ் மொழியினை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 1919 தீர்மானம் நிறைவேற்றியது உள்ளிட்ட பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தமிழவேள் உமாமகேஸ்வரனார். மேடை நாடக கலைஞராக தன் வாழ்வை தொடங்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராக உயர்ந்த பாலாசிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. மலையாள திரையுலகில் நடிகராக அறிமுகமான இவர் நாசர் இயக்கி நடித்த அவதாரம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கால்பதித்தார்.

நாம வீட்டுக்குள்ள போகும்போது புன்னகையும் வெளியே போகும்போது பொறுமையும் கடைபிடிச்சாலே போதுங்க, வாழ்க்கையை சிறப்பாக அமையும் என்ற வரிகளோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். மண்ணில் வெப்பம் தகிக்கும் மாதம், சூரியன் தனது விஸ்வரூபத்தை காட்டும் நேரம், அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் காலம், சித்திரை மாதத்தின் இறுதி பகுதியிலேயோ வைகாசி மாதத்தோட தொடக்கத்திலேயோ நிகழும் இந்த 25 நாட்கள் நம் வாழ்வியலோடும் அறிவியலோடும் மிகுந்த தொடர்புடையது. கோடையின் உச்சத்தை தொடும் இந்த தருணத்தை பத்தியும், இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும் முறைகளை பத்தியும் விரிவா பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சி உக்ரத்தில் அக்னி, அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு. இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்பது குறித்து நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க தோல் மற்றும் லேசர் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அகிலா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். கோடை காலத்துல நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா வெயில், வியர்வை, தூசி, இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லைங்களா. சோ இந்த வெயில்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியம். லூஸா காட்டன் க்ளோத்ஸ், லைட் கலர்ல, அதாவது ஒயிட் ஆர் ஒயிட் கலர் பேஸ்ட் கலர்ல நம்ம காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கணும். இது ஃபுல் ஸ்லீவா ஓரளவுக்கு திக்கான காட்டனா இருக்கிறது ரொம்ப அவசியம். இதுவே நம்ம ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. மீதி எக்ஸ்போஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள், முகம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு லைட் காட்டன் ஷால் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இல்லனா ஒரு லைட் ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன், லைட் வெயிட் சன்ஸ்கிரீன் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம உணவு முறைகள். உணவு முறைகள்ல முக்கியமா தக்காளி, வாட்டர்மெலன், இதுல லைகோபீன் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது ஓரல் சன்ஸ்கிரீனா நம்மளுக்கு வேலை பண்ணுங்க. அதனால டெய்லியுமே நம்மளோட டயட்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளியும் வாட்டர்மெலனும் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்தது வெயில்னால வந்திருக்கிற பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா கேரட், மேங்கோ, அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கும். இது நம்மளோட ஸ்கின்ல ஆன்டி ஆக்சிடென்டா வேலை செய்யும். நான் எப்போதுமே சொல்ல கூடிய முளை கட்டின பயிர் மற்றும் மாதுளை, இதுல வந்துட்டு ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு, நம்மளோட ஹேர் வளரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். சோ டயட்ல இது எல்லாமே இருக்காங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் தண்ணீர். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். தண்ணீரா எடுக்க முடியல அப்படின்னா இளநீராவோ லெமன் ஜூஸாவோ எடுத்துக்கோங்க. இது சருமத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கிட்னி மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்து காமனா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வேர்வைய ரொம்ப அதிகமா தொடச்சிட்டே இருக்கிறதுங்க. இதை தொடைக்கிறதுனால அந்த தோலே கருமையாயிடும். அந்த மாதிரி கருமை ஆகாம இருக்கிறதுக்கு வேர்வைய முடிச்ச வரைக்கும் சாஃப்டான துணி வச்சு ஒத்தி எடுக்கணும், இல்லனா ஹேண்ட் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணி வேர்வை இல்லாம பாத்துக்கணும். சோ இதுக்கு பேரு ஃப்ரிக்ஷனல் மெலனோசிஸ் சொல்லுவோம். இது அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
3: பூமி தன்னோட அச்சில் 23.5

5 டிகிரி சாய்வா சுத்தி வருது. இதனால ஆண்டின் சில காலங்கள்ல சூரிய கதிர்கள் பூமியின் குறிப்பிட்ட பகுதிகளில் நேரடியாவே விழுது. அதுவும் மே மாதத்துல சூரியனின் கதிர்கள் இந்தியாவின் தென்பகுதி மற்றும் மத்திய பகுதியின் மீது மிகுந்த குறைந்த கோணத்துல, அதாவது நேரடியாவோ இல்ல செங்குத்தாவோ விழுதான். கதிர்கள் நேரா விழுகிறதுனால அது வளிமண்டலத்தின் மிக குறைந்த தூரத்தை கடந்து வருது. இதனால வெப்பம் சிதறடிக்கப்படாமல் நேரடியா பூமியை வந்து அடையுது. இந்த காலகட்டத்துல நிலப்பரப்பு வேகமாக வெப்பமடைவதால் நிலத்திற்கு மேலே உள்ள காற்று சூடாகி மேல போகுது. இதனால தரைப்பகுதிகளில் குறைந்த காற்று அழுத்தம் உருவாகுது. கடல்ல இருந்து ஈரப்பதம் மிக்க காற்று நிலத்தை நோக்கி வருவதற்கு முன்பாக தரைப்பகுதியின் வறண்ட வெப்பம் நிலத்தை வாட்டி வதச்சிருது. சரிப்பா, இதுக்கே கத்திரி வெயில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த வெப்பம் கத்திரிக்கோள் போல உடலை வெட்டும் அளவுக்கு தீவிரமா இருக்கும் அப்படிங்கறதுனால மக்கள் இத வழக்குல கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் அப்படிங்கறது வெறும் அவதி மட்டும் இல்லங்க, அது இயற்கையின் ஒரு சுழற்சி. அக்னி நட்சத்திரத்தின் வெப்பத்தை நாம் உணர்ந்தால்தான் வரப்போகும் மழையின் குளிர்ச்சிய நம்மளால கொண்டாட முடியும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், நிறைய மரங்களை வளர்ப்போம், இந்த கோடை காலத்தை முறையான உணவு பழக்க வழக்கங்களோட ஆரோக்கியமா கடப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் உக்ரத்தில் அக்னி, அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு.

0: தமிழர் நிகழ்ச்சியில தொடர்ந்து பல பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரினாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரினாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை டபிள்யூ

iisa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில்

மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர்.
236 ரன் எடுத்தால் வெற்றி என்று

0: இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதை நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ FM.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய், கத்தரிக்காய் 46, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய், பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 30, சௌசௌ 44, புடலங்காய் 1 கிலோ 56 ரூபாய், பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 1 கிலோ 76 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 54 ரூபாய், முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலும்பச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காயும் பரங்கிக்காயும் 20 ரூபாய், ஆப்பிள் 1 கிலோ 310 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 270, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 14,101 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 275 ரூபாய் 10 பைசாவுக்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 14,100

0: 101 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 275 ரூபாய் 10 பைசாவுக்கும் விற்பனையாகுது. அடுத்ததா மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.82 அடியா இருந்துச்சு. அணையிலிருந்து வினாடிக்கு 725 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. நேர்களே, நாம் அதிர்ச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பு. சிறுநீரியல் ஆரோக்கியம் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கே வினோத் கண்ணா அவர்கள் நம்ம கூட நேரலையில பேச தயாரா இருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 என்ற கட்சவேனுக்கு சுருக்கமா தட்டச்சு பண்ணி அனுப்புங்க. குரல் பதிவு மூலமும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்புல கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: விடுமுறையெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா? கொண்டாட்டங்கள் எதுவா இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல. இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற நுண்ணுயிர் எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறது என்ன டாக்டர்?
2: ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் என்ற பிரச்சனை இப்போது உலகம் முழுவதும் உள்ள மக்களின் ஆரோக்கியத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. நம் உடலில் தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகள் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் எனப்படும் பூஞ்சை மற்றும் புரோட்டோசோவா எனப்படும் ஓரணு கிருமிகள். இவற்றில் பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உபயோகிக்கிறோம். இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பாக்டீரியாக்களை கொல்லும் அல்லது பெருகாமல் தடுக்கும். நாம் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தேவையில்லாமல் எடுத்துக்கொள்வதாலும் சரியான டோஸ் மற்றும் சரியான கால அளவிற்கு எடுத்துக்கொள்ளாததாலும் பாக்டீரியாக்கள் மியூட்டேஷன்ஸ் அதாவது மரபணு மாற்றம் அடைந்து அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கு கட்டுப்படாத ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவாக உருமாற்றம் அடைகின்றன. இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா தொற்று ஏற்படும் போது அதை கட்டுப்படுத்த மேலும் உயர்ந்த விலை அதிகமுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த மருந்துகள் விலை அதிகம் மட்டுமல்லாமல் பின் விளைவுகளும் அதிகமாக ஏற்படுத்துகின்றன. நாளடைவில் தொடர்ந்து நாம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தவறான முறையில் பயன்படுத்தினால் சில பாக்டீரியாக்கள் பல வகையான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கும் கட்டுப்படாத சூப்பர் பக் எனப்படும் எதிர்ப்பு சக்தி மிக்க கிருமியாக உருவெடுக்கிறது. இந்த சூப்பர் பக் தொற்று ஏற்பட்டால் அந்த நோயாளிகளுக்கு அதிக நாட்கள் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது, உயிரிழப்பும் அதிகமாக ஏற்படுகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார நிறுவனம் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பிரச்சினையை உலகத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக அறிவித்துள்ளது. இந்த சூப்பர் பக்ஸ் பெருகாமல் இருக்க மக்கள் சாதாரண சளி, காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு தானாகவே மெடிக்கல் ஷாப்பில் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனை பெற்ற பின்னரே ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டும். அதனையும் சரியான கால அளவிற்கு எடுக்க வேண்டும். மருத்துவர் 5 நாட்களுக்கு மருந்து கொடுத்தால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்துவிட்டது என்று மருந்தை நிறுத்திவிட்டால் மீதமுள்ள பாக்டீரியாக்கள் ரெசிஸ்டன்டாக மாறிவிடும். எது உன்னை கொல்லவில்லையோ அது உன்னை வலிமையாக்குகிறது என்று ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் பழமொழி உண்டு. இந்த பழமொழி நமக்கு மட்டுமல்ல நுண்கிருமிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் மருத்துவ பரிந்துரைத்த அளவுக்கு குறைவாக ஆன்டிபயோட்டிக் எடுப்பதால் கிருமிகள் சாகாமல் மேலும் வலிமையடைகின்றன. பருவ காலங்களில் ஏற்படும் சளி, காய்ச்சல், தொண்டை வலி இவை பெரும்பாலும் வைரஸ் கிருமிகளால் வருகிறது. இதற்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து தேவையில்லை. சத்தான உணவு, போதுமான அளவு ஓய்வு மற்றும் காய்ச்சல் வரும்போதெல்லாம் பாராசிட்டமால் போன்ற காய்ச்சல் மாத்திரைகள் சாப்பிட்டால் போதுமானது. ஒவ்வொரு முறை இது போன்ற வைரஸ் தொற்று ஏற்படும் போதும் அனாவசியமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் நமக்கு கிடைத்துள்ள அற்புதமான ஆயுதம். அதனை சரியான முறையில் மட்டுமே பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக வாழலாம்.
1: நாளைய மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளோட இணையறங்க திருச்சி நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.
1: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.

0: వాషింగ్ పౌడర్ నిర్మా
1: పరవస உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் இருக்கிற துப்பாக்கி சுடும் இடத்துல பயிற்சியாளர்களால நேற்று தொடங்கிய துப்பாக்கி சுடும் பயிற்சி நாளைக்கு வரைக்கும் நடக்க இருக்குதுங்க. அதனால பயிற்சி தளத்துல மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: வெளியில சுள்ளுன்னு இருக்கிற கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு மாறினா நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு வானிலை என்ன அப்படின்னா, தமிழகத்துல ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள ஒரு சில இடங்கள இடி மற்றும் மின்னல் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது காலைமலர். மீண்டும் காலைமலர் நாளை காலை 7 மணிக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து மாநிலத்தில் அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக்காவிற்கு பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் தேக்கநிலை காணப்படுகிறது. முன்னதாக தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லைக்கரை தாவேக்கா தலைவர் திரு விஜய் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு என மொத்தம் 112 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இருப்பினும் அறுதி பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை எனும் நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாள் கால அவகாசத்தை ஆளுநர் வழங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சி அமைய திமுக இடையூறு செய்யாது என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விரைவான ஓர் அரசியலமைப்பு நடவடிக்கையோ மற்றொரு தேர்தலையோ திமுக விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே அஇஅதிமுக தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கும் என்ற தகவல் தவறானது என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். பீகார் மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நடவடிக்கையின் ஓராண்டு கால நிறைவை ஒட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று வெளியிட்ட செய்தியில் நாட்டை காப்பதில் வீரம் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நமது பாதுகாப்பு படையினரை தலைவணங்குவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி ஆணையர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே வீணவா முனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான பூண்டிமாதா பேராலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நேற்று மாலை கொடியேற்றத்துடன் பெருவிழா தொடங்கியது. மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய அம்சமாக வரும் 14ஆம் தேதி மாதாவின் அலங்கார தேர்பவனி நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

அட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் பண்பலை ஒன்னே ஒன்னு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பாதை கடினம் என்றால் வெற்றி மிகப்பெரியது என்ற அர்த்தம் என்றவர்களோடு புத்தம் புது பாடல்களை தரும் இதயராகம் கேட்கலாம் வாங்க.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக

0: குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: திருச்சி சாரதாஸ் 8:09 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சியில். இனி காத்துவாக்கல ரெண்டு காதல் படத்துல இருந்து பாடல் வருது.

வினோத் கண்ணா அவர்களுடன் நேர்முகம். இந்நிகழ்ச்சியில் உங்களது கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது பெயர், ஊர் பெயர், உங்களது கேள்விகளை தட்டச்சு செய்தோ அல்லது குரல் பதிவு செய்தோ அனுப்பி வைக்கலாம். காலை 10 மணிக்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 போடு ஆட்டம் போடு. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. பகல் 12:10 மங்கையர் உலகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு நமது முதலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 கேட்கலாம் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 102.1 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

எட்டு மணி 13 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராக. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் சிறுநீரியல் ஆரோக்கியம், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர்

0: செய்து கொண்ட பின்னும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: வணக்கம் ஐயா, மூணு கேள்வியும் தனித்தனியாக பேசிடுறேன். முதல்ல நேயர்களுக்கு ப்ராஸ்டேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு விந்து சுரப்பி, அது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த தலைமுறை உண்டாக்க முடியும். இந்த விந்து சுரப்பி மற்றவர்களுக்கு வயதானவர்களுக்கு இருக்க போகிற ஒரு பிராய மூப்பு வியாதி. அதாவது எப்படி வந்து நமக்கு கண்ணில் புரை ஏற்படுதோ, எலும்பு தேய்மானம் ஏற்படுதோ, எப்படி வயசான பெண்களுக்கு வந்து தீட்டு நிற்குதோ, எல்லா ஆண்களுக்கும் 50 வயசுக்கு மேலே இந்த விந்து சுரப்பி கொஞ்சம் வலிதாக பெருசாகிடும். பெருசாகும்போது நீர் வரத்து தடப்படும். நீர் வரத்து தடப்படும் போது தான் இந்த வியாதி வந்து எல்லாருக்கும் புலப்படும். அப்போது அறுவை சிகிச்சைங்கிறது கடைசியான ஒரு தீர்வு முறை. இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு என்ன மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்துட்டு அதை மருந்திலே நம்ம கட்டுப்படுத்த முடியும், வாழ்க்கை தரத்தை நல்லா மாற்றிக்கலாம். இது வியாதி இல்லை, இது பிராய மூப்பு ஒரு மாற்றம்.
0: ஓகே,
1: இது வியாதியாக மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போ முதல் கேள்விக்கு இதுதான் பதில். ரெண்டாவது கேள்வி, அதனுடைய அளவு, ப்ராஸ்டேட்டோட அளவு 25 கிராம் இருக்கும். சாதாரணமாக இந்தியாவில் எல்லாருக்குமே 35-40 வரைக்கும் இருக்கலாம். அது 50க்கு மேலே போகும்போது அது உண்மையாகவே அடைக்க ஆரம்பிச்சிடும். கோலி சோடாவில் எப்படி நீர் வந்து கட்டுப்படுதோ அதே மாதிரி அதை கவுத்தும்போது.
0: ஓகே,
1: அதே மாதிரி இந்த கோலி சோடாவில் இருக்கிற சோடாவில் இருக்கிற குண்டு மாதிரி இந்த ப்ராஸ்டேட் வந்து அடைக்கும். அடைக்கும்போது அவங்களுக்கு நீர் சிறுநீர் தடை வரும். அப்போ ஒரு குழாய் விட்டு யூரின் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும். இதுதான் ரெண்டாவது கேள்விக்குள்ளது.
0: ஓகே,
1: 50%ங்கிறது அவர் சைஸை குறிச்சிருக்கலான்னு என்னுடைய
0: அனுமானம். ஓகே,
1: அப்போது மூணாவது வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக எல்லாருக்கும் பண்ணுறோம், வாழ்க்கை தரத்துக்காகவும் அடைக்காமல் இருக்கிறதுக்கும் எல்லா கஷ்டத்துக்குலேயும் வெளியில் வர்றதுக்காக தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடும் சில பேருக்கு வளர வாய்ப்பு இருக்குது. இது முழுசாக அகற்ற முடியாது. நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தேங்காய் சுரண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம இதை சுரண்டி தான் எடுக்கிறோம். இது வந்து எண்டோஸ்கோப்பிக்கு உள்நோக்கி வழியாக நம்ம இதை க்ளீன் பண்ணுறோம்.
0: ஓகே,
1: கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னா நம்ம லேசருங்கிற ஒரு மருத்துவ முறையில் பண்ணிக்கலாம்.
0: சரியா, அடுத்ததாவது பார்த்தோம்னா பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து மதுரம்பிகை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து கால் தொங்க போட்டால் வந்து மழும், பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கும்போதும் இந்த கால் வீக்கம் இருக்குது, அழுத்தினால் வந்து குழி எதுவும் ஏற்படுறதில்லை, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: வயது, வணக்கம்மா, வயது ஆகும்போது காலிலிருந்து ரத்த நீரோட்டம், ரத்தமும் நீரோட்டமும் நிணநீரும் மேலே ஏறி போகிறதுக்கு குறைச்சி தாமதம் எடுக்கும். அந்த தாமத நேரத்தில் தான் இந்த நீர் வீக்கம் வருது. உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காலை நிமிர்த்தி வச்சு வீக்கம் வத்திருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். தொடர்ந்து வீக்கம் இருந்துச்சு, உங்களுக்கு குழி விழுந்தாலும் விழலானாலும் நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்குறது நல்லது. இது வந்து காலில் இருக்கிற நீரோட்டத்தோட தடையாக இல்லை உங்களுக்கு சிறுநீரக ஒரு வியாதியாங்கிறது மருத்துவர் கண்டுபிடிச்சிருவாங்க.
0: சரிங்க, அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து சுந்தரராஜன் ரங்கன் அவர்கள், நீர் கடுத்தல் மற்றும் மூலம் இருந்தால் சிறுநீரகத்தில் பாதிப்பு வருமா, இது எங்களுடைய மனதில் பட்ட ஒரு எண்ணம். மேலும் சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக வந்தாலும் சிறுநீரகத்தில் பாதிப்பு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: வணக்கம் ஐயா, மூலம் சிறுநீர் இது அடுத்தடுத்த ஒரு அறையில் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கலாம். அடுத்த வீட்டில் ரொம்ப சத்தம் இருந்தால் நமக்கு தலைவலி வர்ற மாதிரி மூளை இருக்கும்போது சிறுநீர் தடை வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல் மூலத்தை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிறுநீர் பிரச்சனை இருக்காங்கிறது நம்ம தெளிவுபடுத்தினாலே ரெண்டு வியாதிக்குள்ளே சம்மந்தம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது முதல் கேள்விக்குள்ள பதில். ரெண்டாவது கேள்வி, நீர் சொட்டுதல்ங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கை தரத்தை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு, அதாவது ஆடை நனைகிற அளவுக்கு இருந்தால் அது பெரிய வியாதி. அதாவது சிறுநீர் பை நிறைஞ்சு நீர் ஒழுகிற தன்மை வந்துச்சு அப்படின்னா சொட்டிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு சிறுநீர் கழித்த பிறகு 2-3 சொட்டுகள் வந்தால் அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். தொடர்ந்து சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற நீர் இன்னும் முழுமையாக வெளியில் வரலைங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ சிறுநீர் தடைக்குள்ளே ஆரம்ப கட்ட ஒரு அறிகுறி, நேரத்தோட ஒரு யூரலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லது.
0: சிறப்புங்க, மற்றொரு கேள்வியும் இருக்குது.
2: மாணவில் பண்பளிக்கும் சிறுநீரக மருத்துவ ஐயா அவர்களுக்கு வணக்கம். கந்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். இன்றைக்கு சிறுநீரக பிரச்சனை வயதானவர்களை தாண்டி இளையோர்களுக்கும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது. அவங்களோட உணவு முறை அல்லது இறுக்கமான உடை இதெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ டெய்லி

0: சிக்கன் சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கங்கள் நிறையா ஏற்படுத்திக்கிட்டாங்க இளைஞர்கள், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடைகள் வந்து இறுக்கமான உடைகள், ஜீன்ஸ் இந்த மாதிரி இறுக்கமான உடைகள் போடுறப்ப சிறுநீரகம் பாதிக்குமா. மத முன்னெல்லாம் எப்போயாவது அதாவது ஒரு முதியவருக்கு சின்ன பிரச்சனை இருக்கும், இப்போலாம் நிறைய பேத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுலேருந்து நம்ம மீண்டும் என்ன மாதிரி பழக்க வழக்கங்களை இளையவர்கள் வச்சுக்கணும், குறிப்பாக உணவு முறைகள், உணவு முறைகள் மற்றும் பழக்க வழக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. பதட்டமாக பெரிய கேள்வியை கேட்டுட்டாங்க. நான் இதை சுருக்கமாக மூணே மூணு இதில் சொல்லிடுறேன். உணவு, உப்பு, நம்ம குடிக்கிற நீர், இது மூணு மாத்திரம்தான் எங்களுடைய தாரக மந்திரம். திரும்பவும் சொல்கிறேன், உப்பு, உணவு, குடிக்கும் நீர். அப்போது இப்போ இருக்கிற தலைமுறை அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட, அதாவது பதப்பட்ட உணவுகள், உப்பு கூட்டி சேர்க்கப்பட்ட உணவுகள் எடுக்கிறனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. சாஸ், நமக்கு ஜாமு, எந்த ஒரு சிப்ஸு எது எடுத்தாலும் இளைய தலைமுறை எடுக்கிற உணவுகளில் உப்பு அதிகமாக இருக்குது. உப்போட அளவு அதிகமாகும்போது சிறுநீர் பாதிப்பு வரும். உடைகள்னால் எந்த ஒரு பிரச்சனையும் சிறுநீரகத்துக்கு வராது. இறுக்கமான உடைகள், அவங்க இளைய தலைமுறை அணிகிற உடைகள்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மூணாவது, நமக்கு வந்து உணவு பழக்க முறையில் அதிகமான புரோட்டீன், நீங்கள் கேட்ட சிக்கன் மாத்திரம் இல்லை, அதாவது ரெட் மீட்னு சொல்லுவாங்க, ஆடு, மாடு, பன்றி, இதனுடைய புரதம் வந்து ரெட் மீட்னு சொல்லுவோம். இதனுடைய அளவு அதிகமாகும் போது மாத்திரம்தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ அதிகமாக புரோட்டீன் எடுத்துக்கிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறதுக்காக புரோட்டீன் எடுக்கிறவங்க, அதிகமான புரோட்டீன், அதாவது தேவையான அளவுக்கு கூடுதலான உள்ள புரோட்டீன், குறைவான தண்ணீர், இது ரெண்டு தான் உண்மையான காரணம். உப்பு, இதை தவிர வேறு எந்த ஒரு உணவு பழக்கமும் நமக்கு சிறுநீர் பிரச்சனை உண்டு வராது.
2: சரிங்கய்யா, இப்போது உப்பு, உணவு, நீர், இது மூணுலேயும் வந்து பாதிப்பு இல்லை, அதாவது நார்மலாக எடுத்தாலே பிரச்சனை வராது. அளவு, அளவும் வந்து முக்கியமாக இருக்குது. சரிங்கய்யா, இப்போது பொரித்த உணவுகளால், அதோடு மட்டும் இல்லாமல் ரெட்மீட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணவுகள்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது பிரச்சனை இருக்குதா?
1: கண்டிப்பாக உண்டாகும். நம்ம மேற்கத்திய நாடுகளை பார்த்துட்டு நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கும் நம்மளுடைய ஆரோக்கிய முறையும் வேறு வேறு. பார்பிக்யூ, கிரில்டு ஐயா கேட்குறது, அதுன்னு நினைக்கிறேன். அப்போது அதுதான் வந்து அந்த மீட்டை, அந்த புரதத்தை, அந்த சதைப்பகுதியை ஆழமான ஒரு ஆழமான சூட்டில் கொண்டு போய் பொறித்து கொண்டு வர்றாங்க. அதுலேயும் உப்பு கலந்து தான் இருக்கும், உப்பு இல்லாமல் எதுவும் சாப்பிட முடியாது. அந்த உப்பு அளவு கூடும்போதும் புரத அளவு கூடும்போதும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வியாதி இல்லை, மூன்று வியாதிகளை கொண்டு வரும். ஒன்று உடல் பருமன், இரண்டாவது சர்க்கரை வியாதி, மூன்றாவது சிறுநீரக வியாதி. இது மூணையும் பிரிக்க முடியாது. இப்போ வருங்கால தலைமுறையினருக்கு இதை எப்படி கொரோனா சொல்கிறோமோ அதே மாதிரி பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். இது தொற்றா வியாதிகளில் வரக்கூடிய இந்த மூணும் இணைபிரியா தோழர்கள், மூன்று பேரும் ஒன்றா வர்றதுனால சீக்கிரமாகவே சிறுநீரக செயல் இழப்பு வருது. பருமன், சர்க்கரை வியாதி, மூன்றாவதாக சிறுநீரக செயலிழப்பு.
2: சரி, ஒருத்தருக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்குது, அவங்க வந்து இந்த பழங்கள் காய்கறிகளில் உப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வந்து தவிர்க்க வேண்டிய பழங்கள் காய்கறிகள்லாம் ஏதாவது இருக்குதா?
1: சிறுநீரக செயல்பாடு செயலிழப்பு வந்த பிறகு பொட்டாசியம், அந்த பொட்டாசியமோட தாது பொருள் அதிகமாகும்போது இருதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போது சிறுநீரக மருத்துவர்கள் எந்த பழத்தை சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா குறிப்பாக ஆப்பிள் பழத்தை மாத்திரம் சாப்பிட்டா நல்லது. குறிப்பாக குறைக்க வேண்டியது வாழைப்பழம். இது நான் சொல்கிறது வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் வந்து சிறுநீரக செயலிழப்பு வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி எந்த பழமும், எல்லா பழங்களும் நம்ம சிறுநீரகத்துக்கு நல்லது தான். நீர் காய்கள், நீர் சத்துள்ள பழங்கள் உடம்புக்கு நல்லது, எப்பயுமே நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு அது நல்லது.
2: சரிங்க, அடுத்தது பார்த்தோம்னா தாளக்குடி முத்தமிழ் நகர் சம்பத்குமார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, தைராய்டு மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கொள்றதுனால சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: திரும்பவும் வணக்கம் அம்மா, திரும்பவும் சொல்கிறேன், தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி. தைராய்டு குறைவாக இருக்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு தான் மருத்துவர்கள் தைராக்சின்கிற ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதற்கும் சிறுநீரக செயலிழப்புக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது.
2: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள் திருச்சி பண்பலை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம்.

0: தரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
7: இருக்கு.
8: திருச்சி சாரதாஸ்.
9: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பிக்கிட்டு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர்கே வினோத் கண்ணா அவர்கள். சிறுநீரியல் ஆரோக்கியம் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததை பார்த்தோம்னா வந்து சிறுநீரக கல்லுன்னு இருக்குங்க இல்லையா, அந்த கல் வந்து எப்போ வந்து அறுவை சிகிச்சைக்கான நேரமாக இருக்கும் கே? ஃபார்மர்ஸ்னா
6: சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது, சிறுநீரக செயலிழப்பு இல்லை, அது பிரித்தெடுக்கிற தன்மை குறைவாக இருக்கிறதுனால வர்றது. அது எந்த இடத்துல இருக்குது, என்ன அளவில் இருக்குது, என்ன பிரச்சனைகளை கொண்டு வர்றதை பொறுத்து தான் அறுவை சிகிச்சை.
5: இப்போ தண்ணி குடித்தாலே சில பேருக்கு வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த சைஸில் இருந்தால் அது வந்து சாத்தியம்?
6: உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் குழந்தை பிறக்கிறதும் கல் வெளியேறதும் ஒரே மாதிரி. குழந்தை அளவு சீராக அளவோடு இருந்ததுன்னா குழந்தையும் அழகாக பிறந்துடும்.
5: நார்மல் டெலிவரியில்
6: நார்மல் டெலிவரி. அதே போல் கல் ஒரு சின்ன கல்லாக இருந்தது, அதனுடைய சிறுநீர் பாதையோட விட்டத்தில் அளவில் இருந்ததுன்னா அது தானாக வெளியில் வந்துடும். அதை விட பெருசாக இருக்கும்போது, நீளமாக இருக்கும்போது, அகலமாக இருக்கும்போது கண்டிப்பாக அது அடைச்சிரும். அடைச்சா வலி வரும், கிட்னிக்கு செயலிழப்பு வரும். அடைப்பு, வலி, செயலிழப்பு, இல்லாட்டி தொற்று, இன்ஃபெக்ஷன், அப்புறம் செப்டிக் ஆகிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு அறுவை சிகிச்சை பண்ண நேரிடும்.
5: சரிங்க. அடுத்தது ஆண்களுக்கு அதிகமாக வந்து பார்க்கக்கூடியது வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர், அதை பற்றி சொல்லுங்கள்.
6: ப்ராஸ்டேட் கேன்சருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விந்து சதையில் இருக்கிற ஒரு புற்றுநோய். விந்து சதை புற்றுநோய் பொதுவாக தேடி

0: கண்டுபிடிக்கிற ஒரு வியாதி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அறிகுறிகளே தெரியாது. அப்போது 50 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் சிறுநீர் பிரச்சனை இருக்கிறதோ இல்லையோ, நம்ம ஒரு தடவை மருத்துவரை காமிச்சு நம்ம அந்த விரல் வச்சு அது கண்டுபிடிக்கிற, ஆசன வாயில் விரல் வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு பரிசோதனை இருக்குது. அது யாராலையும் பண்ண முடியாது, எங்களை மாதிரி மருத்துவர்கள் தான் பண்ணணும். ரெண்டாவது PSA அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த பரிசோதனை பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 50 வயசுக்கு மேலே நம்ம பண்ணிக்கிட்டால் நல்லது. யாரை வற்புறுத்த மாட்டோம், யாரை வற்புறுத்துவோம், ஏற்கனவே அவங்க வீட்டில் ப்ராஸ்டேட் கேன்சர், அதாவது விந்து சுரப்பியில் இருக்கிற கேன்சர் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய ஆண் தலைமுறைகளை நம்ம பார்க்க சொல்லுவோம்.
1: சரிங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ராஜ் ரமேஷ் நங்கவரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா, இந்த சிறுநீரகம் வந்து பழுதடைந்திருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த வயதில் வந்து செயல் இழக்கும் வந்து ஆபத்து இருக்குது? என்னுடைய தந்தை வந்து ஒரு சிறுநீரகம் இயங்கவில்லை. அதே மாதிரி என்னுடைய அண்ணனுக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வருமா? இருவருக்குமே வயது வந்து 54க்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வணக்கம். உங்களுடைய பயம் ரொம்ப நியாயமான பயம். நம்ம ஊரில் இருக்க எல்லாரும் பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் வீட்டில் ஒரு சிறுநீரக வியாதி, அதாவது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்தால் பிள்ளைங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 50 வயசானதுனால உங்களுக்கு சக்கரை உள்ள உயர் இரத்த அழுத்தம் இது இருக்காங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். உங்களுடைய நீரில் பரிசோதனை, அதாவது ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு புரதத்தோட பரிசோதனை பண்ணினாலே உங்களுக்கு எதுவும் பழுது இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வீணாக பயப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய ஆர்வத்துக்கு கண்டிப்பாக ஒரு பரிசோதனை பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வீண் பயம் வேண்டாம்.
1: மற்றொரு கேள்வி இருக்குங்க, அதையும் கேட்டுடலாம்.
2: மருத்துவர் ஐயாவுக்கும் முருகானந்தம் ஜெயராஜன் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரையசியசாமி. கை வலி, கால் வலி, மூட்டு, முதுகு வலி, இதன் காரணமாக சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா? கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா. இதில் நடுவில் ஒரு தொடர் சங்கிலியை மாத்திரம் விட்டுட்டீங்க. கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி 50 வயசுக்கு மேலேயோ எல்லாருக்கும் வர்றது தான். அடுத்து சிறுநீரக இழப்பு, ரெண்டுக்கும் நடுவில்
1: மாத்திரை,
0: ஒரு மாத்திரை, அது வலி நிவாரண மாத்திரை. மருத்துவ ஆலோசகம் இல்லாமல் நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டால், அளவில்லாமல் எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக சிறுநீரகத்தை செயல் இழக்க வைக்கும். இவ்வளோதாங்க.
1: சரிங்கய்யா. இப்போது சிறுநீரக செயல் இழப்பு பிரச்சனை தான், அதே சமயத்தில் சிறுநீரகத்தில் வந்து கேன்சர் ஏற்படுறது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கய்யா? அதற்கான காரணங்கள் என்னங்கய்யா?
0: சிறுநீரகத்தில் புற்றுநோய் வர்றது பொதுவாக நம்மளது மரபு வழி வர்றது, உணவு பழக்கங்களால் வர்றது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் வருதுன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அதனால் இது தவிர்க்க முடியாத ஒன்று. மரபு வழி வர்றதுனால தான் நமக்கு வந்து 50 வயசுக்கு மேலே மற்ற பரிசோதனை செய்கிற மாதிரி நமக்கு உடல் பரிசோதனை செய்யும்போது ஆரம்பத்திலே நமக்கு வந்து சிறிய அளவில் கட்டியிருக்கும் போதே அதை அகற்றிட்டோம்னா புற்றுநோயிலேருந்து வெளியில் வந்துடலாம். இதுக்கு மருந்து மாத்திரைகளே கிடையாது. 50 வயசுக்கு மேலே எல்லாரையும் பொது சுகாதாரமோ அரசு மருத்துவமனையோ இல்லை நமக்கு தனியார் மருத்துவமனைகளோ ஏன் வந்து அல்ட்ராசோனோகிராம், அதாவது வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணமே ஏற்கனவே இருக்கிற வியாதிகளை நேரத்தோடு கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது. யூரினில், அதாவது சிறுநீரில் இரத்தம் வழிந்தால் ஒழிய நமக்கு தெரியாது.
1: ஒருவருக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்குது, அதில் ஒரு சிறுநீரகம் வந்து முழுமையாக பாதிக்கப்படுதுன்னா இன்னொரு சிறுநீரகங்களை வந்து முழுமையாக நம்ம வந்து காப்பாற்ற முடியுமா? அதை வந்து வாழ்நாள் முழுக்கும் அது வந்து நார்மலாகவே கொண்டு போக முடியுமா?
0: இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு ரெண்டு கண் இருக்குது. ரெண்டு கண்களை ஒரு கண்ணில் பார்வை போனாலே நம்மளுடைய பிரெயின், அதாவது நம்மளுடைய மூளையும் கண்ணும் ஒன்று சேர்ந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போயிடும். அதே போல் 2 சிறுநீரகங்களில் ஏதாவது ஒரு சிறுநீரகம் பாதித்தால் மற்றொரு சிறுநீரகம் அது அதனுடைய வேலையை, முழு வேலையை அது எடுத்துக்கொள்ளும். ஒரு சின்ன உதாரணம், 17 வயசு 18 வயசில் அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ சிறுநீரகம் கொடுக்குற தானம் செய்கிறவங்க வாழ்க்கை முழுசும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சிறுநீரகம் எடுத்ததுக்கப்புறமும் மற்ற சிறுநீரகம் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் அது அதனுடைய முழு வேலையும் அது எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் கால அவசரம் எடுத்துக்கும், ஆனால் அது கம்ப்ளீட்டாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்கய்யா. சிறுநீரக பாதிப்பில் எந்த நிலையில் நம்ம வந்து டயாலிசிஸுக்கு போகணும்?
0: சிறுநீரக செயலிழப்பு அஞ்சு

0: நிலையில் இருக்குது. ஒன்றாம் நிலை ரெண்டாம் நிலை நம்மளால் கூடுமான அளவை கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம பரிசோதனைகளில் தான் கண்டுபிடிச்சி எடுக்கிறோம். உயர் ரத்த அழுத்தம், சிறுநீரில் உப்பு, இதெல்லாம் உப்புங்கிறது அந்த புரதம் இதெல்லாம் போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது மூணாவது ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து பர்சன்டேஜாக பிரிக்கிறாங்க. சிறுநீரகம், ரெண்டு சிறுநீரகங்களும் சேர்த்து அல்லது பிறவிலே ஒரு சிறுநீரகம் மற்றும் உள்ளவர்கள் 15%, அதாவது 100 to 15% வர்றதுக்கு கீழே போகும்போது அவங்களுடைய சிறுநீரகத்தை தாதுக்களையும் கழிவுகளையும் பிரித்தடிக்கிற அளவு குறைஞ்சி போயிடும். அது வரைக்கும் நமக்கு பெரிய விஷயங்கள் நமக்கு நடக்காது. அப்போது அந்த ஒரு நிலைக்கு வரும்போது தான் நமக்கு இந்த டயாலிசிஸ்ங்கிற சுத்திகரிப்பு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அப்போ நம்ம 60-70% நல்லா இருக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா நமக்கு இந்த டயாலிசிஸ்ங்கிற இதை நம்ம மாற்றலாம்.
1: சரிங்கய்யா, சிறுநீரகத்தை வந்து அதிகமாக லோட் பண்ணக்கூடிய உணவுகள் எதுவாக இருக்கும்?
0: உப்பு கலந்த உணவுகள்,
1: அதுதான் அதிகமாகவே. ஆனால் நம்ம வந்து அதிகமாக தான் கண்டிப்பாக உட்கொள்கிறோம், நம்மளுக்கு தெரியவே இல்லை. நிறைய உணவுகள் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்ற நொறுக்கு தீனிகள்லேருந்து ஆரம்பிக்குது. இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, நீங்களே சொல்லுங்கள். இதை
0: வாய் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு.
1: சிறப்புங்க, நேர்களை தொடர்ந்து பேசுங்க. இணைந்திருங்கள் திருச்சி பள்ளியோடு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப் கேட்டிருக்கீங்க. என் நிகழ்ச்சியில் நம்மளோட இருக்காங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கே வினோத் கண்ணா அவர்கள். சிறுநீரியல் ஆரோக்கியம் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா நாகராஜ் அவர்கள் அனந்தபுரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கோடை காலத்தில் 4 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா 1 லிட்டர் சிறுநீர் வருது, மழை காலத்தில் 2 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா 2 லிட்டரும் சிறுநீராக வந்துடுது, அது என்னது, எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: நம்மளுடைய உடம்பை வந்து சிறுநீர் அளவு வந்து நம்மளுடைய நீர்ச்சத்தை வந்து குறிக்குது. அப்போது சீதோஷ்ண நிலையை வச்சும் நம்மளுடைய தோல், நம்மளுடைய ரெண்டு சிறுநீரகங்களும் நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே மெனக்கெடுது. அப்போது உடம்புல சீதோஷ்ண நிலை வந்து குளிர்ச்சியாக இருக்கும்போது நம்ம உடம்பும் குளிர்வாக இருக்கும். அப்போது அதிகமான நீர் உள்ளே இருந்தால் அது வெளியேறும். அப்போ அவர் கேட்குற கேள்வி கரெக்டான ஒரு கேள்வி தான். வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது, அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய நீர்ச்சத்து கம்மியாயிடும். அப்போ உடம்புல இருக்கிற கழிவுப் பொருள்களை ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக அடர்த்தியாக வெளியில் கொண்டு வரும். அப்போ எப்பயுமே ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது நல்லது. ஒரு சமனாக இருக்கிற போது 3 லிட்டர் வரைக்கும் குடிக்கிறது தப்பு இல்லை. ஒவ்வொரு வயசுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம நீர் அளவு மாறும். ஒரு குழந்தைய போய் 3 லிட்டர் குடிக்க வைக்க முடியாது. வயசானவங்களை இருதய வியாதி மற்ற வியாதிகள் இருக்கும்போது அதிகமாகவும் தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஒரு பிடிவாதமாக நம்ம இப்படி தான் குடிக்கணும்னு வச்சுருக்கக்கூடாது. அதுக்கு எளிமையான ஒரு இது உங்களுடைய நீர் அளவு. நீர் அளவு கம்மியாக இருந்தாலோ, அடர்த்தியாக இருந்தாலோ, மஞ்சள் நிறமாக இருந்தாலோ உங்களுடைய அளவு, நீர் சத்து அளவு குறைவாக இருக்குங்கிறது அர்த்தம். அதுக்கேற்றாப்புல நீங்கள் 1 கிளாஸ் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கலாம்.
0: சரியா? ஒருத்தர் வந்து டயாலிசிஸ் நிலைக்கு போயிட்டார். அவர் வந்து எத்தனை வருடங்களை வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கலாங்க?
1: டயாலிசிஸ்ங்கிறது வந்து சுத்திகரிக்கிற ஒரு சிகிச்சை முறை. அப்போ அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய செயலிழப்பு, அவங்களுக்கு மற்ற வியாதிகள் வச்சு தான் அது எவ்வளோ வருஷம் வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்கிறது போகும். அப்போது சிறுநீரக செயலிழப்புக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு 50-60 காரணங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் எவ்வளோ அதிகமான குறைவான நேரத்தில் அதிகமாக செயலளிக்க போகுதுங்கிறது அந்த வியாதியை வச்சு தான் சொல்ல முடியும். இது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு பொதுவான கேள்வி. அப்போ எத்தனை வருஷம் வரைக்கும்னாலும் நம்ம இருதயமும் நம்மளுடைய சுத்திகரிப்பு முறையும் நல்லா சமனாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷங்கள், அதிகமான வருஷங்கள் வரைக்கும் நம்ம டயாலிசிஸ்லேயே கொண்டு போகலாம். இது யாருக்கு குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியாதவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக அந்த சிறுநீரக பிரித்தடிக்கிற சிகிச்சை, அதாவது டயாலிசிஸ் பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம்.
0: சரி, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு வந்து இப்போ சாத்தியப்படுது, எந்த அளவுக்கு இப்போ வந்து நடைமுறையில் இருக்குதுங்கய்யா?
1: மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை நம்ம மாநிலம் வந்து இது சிறப்பாகவே பண்ணுது. இதுக்கு ரெண்டு காரணம். மொத காரணம் வந்து நல்ல சிறப்பு மருத்துவமனைகள், அரசோட

0: அரசுங்கிறது பொதுவாக சொல்கிறேன், எல்லாருடைய அதிகாரிகளோட ஒற்றுமை, நம்ம நேரத்தோட நமக்கு இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, தகவல் பரிமாற்றம், இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற நாடோட நம்மளுடைய நிறுவனங்கள் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. இந்த உங்கள் கேள்விக்கு வந்து பதில் வந்து கரெக்டான பதில் வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம்
1: எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கு,
0: சக்ஸஸ் ரேட், அது வந்து பல காரணங்கள் இருக்கு, பல அதுக்கு காரணிகள் இருக்கு. அப்போ எந்த வயசில் பண்ணுறோம், எத்தனை வியாதிகள் அதோட சேர்த்து சக்கரை அல்ல உயர் ரத்த அழுத்தம் மற்ற இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதனுடைய சக்ஸஸ் ரேட்டை நம்ம சொல்கிறோம் நமக்கு. ஆனால் அதுக்கு தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுக்க வேண்டியது வரும். அந்த சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து மருந்து எடுக்கிற மாதிரி வரும்.
1: சரிங்கய்யா, நிறையா மருத்துவம் பார்த்து நிறையா பேசிட்டோம்மா, அடுத்து உங்களை பற்றி நிறையா சொல்லுங்கய்யா, நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம்.
0: நான் படித்தது அரசு மருத்துவமனையில்,
1: எந்த
0: அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை கீழ்பாக் மருத்துவமனையில் இளநிலையும் முதுநிலையும் படித்தேன்.
1: ஓகேங்க.
0: அதுக்கப்புறம் என்னோடய யூரோலஜி அதாவது உயர்கல்வி வந்து நான் கேரளத்தில் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் என்னுடைய டிகிரி வாங்கிட்டு, என்னுடைய கல்வியறிவு வாங்கிட்டு, அடுத்து பட்டறிவாக நான் வந்து சத்யசாய் அனந்த்பூர் பக்கத்தில் இருக்கிற புட்டபர்த்திங்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு பேராசிரியராக நான் இருந்தேன் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில். இப்போ நான் பொது வாழ்க்கையில் இருக்கேன்.
1: ஓ, அருமை அருமைங்கய்யா. இப்போது கடைசியாக ஒரு சின்ன கேள்வி, இப்போது இளையோர்கள்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ நேரம் வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், நிறையா பேர் வந்து தேவையற்றதாக வந்து அதிகமாக நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
0: இதுக்கு ரெண்டு பதில் தான் இருக்குது. நம்ம இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு எதுக்காக போகிறோம், என்ன காரணத்துக்காக போகிறோங்கிறத பொறுத்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. உடல் பருமனுக்காக போகிறது நல்ல விஷயம், உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்காக போகிறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த ரெண்டும் பண்ணும்போது அந்த ட்ரெய்னர் அதாவது உடற்பயிற்சியாளர் இருக்கிறாங்கள, அவங்க வந்து உங்கள் எடை உங்களுடைய உயரம் இதை வச்சு தான் அவங்க வந்து என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுடைய வேலை பொறுத்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இது எர்கோனாமிக்ஸ் சொல்லுவாங்க, என்ன செய்கிறோமோ அதுக்கேற்றப்பல உடற்பயிற்சிகள் செய்யணும், இது பண்ணுனா நல்லது. அப்போ இளையோர் வந்து அதிகமாக போய் ப்ரோட்டீன் உடம்பை பெருசாக்குறதுக்காக புரதப்பொருள் எடுக்கிறதுனால தான் இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும்.
1: சரிங்க,
0: இந்த அளவு வந்து மருத்துவர்னால தான் சொல்ல முடியும், அது வந்து ஒரு உடற்பயிற்சியாளரால் சொல்ல முடியாது.
1: சரிங்கய்யா, நேயர்களை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு என்னென்னா, மருத்துவரை தொடர்புகளுடைய தொலைபேசி எண்கள் 96 77 33 60 97, மற்றொரு முறை சொல்கிறேன், 96 77 33 60 97. கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய மருத்துவ தகவலை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கய்யா, உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுங்க ஐயா.
0: நன்றி முருகானந்தம் ஐயா, நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.

நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் தாளிப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறுநீரியல் ஆரோக்கியம் குறித்து சில்வர் லைன் மருத்துவமனையின் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கே வினோத் கண்ணா அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன்.

0: நேர்களை இன்னைக்கு காலையில 10:30 இருபட பாடல்கள் உங்களுக்காக வளம்பர காத்திருக்கு. கஜினி ஆதவன் திரைப்பட பாடல்கள். அடுத்ததா உற்சாகமூட்டும் பாடல்களோடு வளம்பர இருப்பது போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய் நாம் இப்போது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று காலை அக்கட்சியின் தலைமை அலுவலகம் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள், எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நம் நாட்டின் உறுதியான நடவடிக்கையையும் தேச பாதுகாப்பை பேணுவதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவையொட்டி பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முப்படையினரிடையே காணப்படும் ஒருங்கிணைப்பை இது வெளிப்படுத்தியதுடன் நம் ஆயுதப்படைகளின் தொழில்முறை திறனையும் தயார் நிலையையும் எடுத்துக்காட்டியதாக குறிப்பிட்டார். திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டு இலவச கோடைக்கால பயிற்சி காலை 10 முதல் பகல் 12:30 வரை நடைபெற்று வருவதாக மாவட்ட நூலக அலுவலர் ஜான் பாட்சா தெரிவிக்கிறார்.
2: திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டுக்கான கோடைகால பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. வாசர்வட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் கிராஃப்ட் பேப்பர்களை கொண்டு ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
1: திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 14 உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முதலிடத்திலும் பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாம் இடத்திலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் முறையே 3-4 இடங்களில் உள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11:00.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்லையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1லையும் இனி போடு ஆட்டம் போடு உற்சாகமூட்டும் ஆட வைக்கும் பாடல்கள் நம்ம நாளை இன்னும் அழகாக்க

வியாழக்கிழமை காலையில் நேரம் 10:14 ஆயாச்சுங்க. பரபரப்பான வேலைகளுக்கு முன்னுள்ள நல்ல இனிமையான பாடல்கள் கேட்டறிந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட

நேரம் 10:23 ஆயாச்சு. கேட்டிருந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேற்றுக்கு பெஞ்ச இனிமையான மழை போல நம்ம நிகழ்ச்சியில் அருமையான பல தகவல்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போது நம்ம 2:15 இன்றைக்கி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கி தகவல்களை சொல்ல போகிறாங்க. எதை பற்றினா, கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில். 2:30 இன்னைக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சி, வளப்பக்குடி வீரசங்கர் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் நமக்காகவே காத்திருக்கு. நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:30 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய போடு ஆட்டம் போடு. இனி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல்ல நாம் கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் என்னவா இருக்கும்?

நேரம் 10:35 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சிக்கு அப்புறமா இருவட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய எவர் கிரீன் பாடல்கள் கேட்டு நினைச்சிருக்கோம். கஜினி திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:40 ஆயாச்சுங்க. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கஜினி திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு நினைச்சிருக்கோம்.

கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இதுவரைக்கும் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இந்த இரண்டாவது படம் ஆதவன். இனி அந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்தில் ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
8: நேரம் 10:52 ஆக போதுங்க. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சிக்கு அடுத்து இருபட பாடல்கள் கேட்டு நினைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அதில் இப்போ ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலைத் தொடர்ந்து மாநிலத்தில் அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கரை தாவேகா தலைவர் திரு விஜய் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு என மொத்தம் 112 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இருப்பினும் ஆளுநரிடமிருந்து அழைப்பு வராததைத் தொடர்ந்து திரு விஜய் இரண்டாவது முறையாக ஆளுநரை மக்கள் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார். பீகார் மாநில முதலமைச்சர் திரு சம்ராத் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தீவிரவாதத்தை முறியடிப்பதிலும் அதற்கான சூழலை தகர்ப்பதிலும் நம் நாடு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவையொட்டி பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் நம் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியம் மன உறுதியை இது பிரதிபலித்ததாக குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களின் குழந்தைகள் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், படை வீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் மாவட்ட படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன் குளத்துடன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளது. 63வது மலர் கண்காட்சி விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வகையான மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் பொல்லிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை ஜப்பான் தைவான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோர்மென் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: 11:04 நாம கேட்க போறோம் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்க வந்திருப்போம்

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு

0: பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: திருச்சி சாரதாஸ்.
4: 11:11 நாம கேட்டுருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 உங்களோடு நாங்க

0: ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: 11:17 நாம கேட்டுருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் இனி

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: 11:23 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 உங்களோடு நாங்க.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட்.

0: காட்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுரை கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: மற்றும் சேலம் மங்களன்மங்கள் அதிரடி தள்ளுபடி
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 11:38 நாம் கேட்டிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இல் உங்களோடு நாங்கள்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல நேரம் நண்பகல் 12 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க மேலும்

6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜயிடம் சில விளக்கங்களை கேட்க ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அழைப்பு விடுத்த நிலையில் திரு விஜய் இன்று அவரை சந்தித்து பேசியுள்ளார். ஆளுநர் சில விளக்கங்களை அவரிடம் கேட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறவோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்க உள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. தீவிரவாத சக்திகளை அனைத்து நிலைகளிலும் எதிர்க்கும் இந்தியாவின் தீர்க்கமான முடிவை ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பறைசாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் மாபெரும் வெற்றி இந்திய முப்பெரும் படையினரின் அளப்பரிய துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டிகள் வரும் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளன. 35 நாடுகளிலிருந்து வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: என்றும் நீங்கள்
1: குறள் அமுதம்
2: கல்லாமை 41 அதிகாரம் 10 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: துளசி செடி சாதாரணமா நம்மளோட வீட்லயும் தோட்டத்திலயும் பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். ஆன்மீக ரீதியாவும் மருத்துவ ரீதியாவும் பல விஷயங்கள் இருந்தாலுமே சூழல்னு பார்க்கும்போது அதனுடைய பலன்களை பட்டியலிட்டு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. மூலிகைகளோட ராணி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற துளசிய அரச மூலிகைன்னு சொல்லுவாங்க. எந்த செடிக்கும் இல்லாம இந்த செடிக்கு மட்டும்தாங்க தபால் தலை வெளியிடுற அளவுக்கு. அப்படின்னா இதனோட சிறப்ப என்னன்னு சொல்றது? நாம தினமும் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி

0: உற்பத்தியில முக்கிய பங்கா இருக்கக்கூடியது துளசி செடி. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடும் திறன் கொண்டது இது. காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோ ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான நச்சு வாயுக்களை உறிஞ்சு காத்து சுத்திகரிக்கக்கூடிய இயற்கை தொழிற்சாலையா இருக்கு இந்த துளசி செடிகள். காத்துல ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் மூலக்கூறுகளால ஓசோன் மண்டலத்திற்கு வலு சேர்க்குது இந்த துளசி செடிகள் அப்படின்னு ஆய்வுகள்ல தெரிவிச்சிருக்காங்க. இயற்கையிலேயே கிருமிகளை அழிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனாலயே காத்துல பரவக்கூடிய தீங்கு விளைவிக்க கூடிய பாக்டீரியா வைரஸ்களை தடுத்து அழிக்கக்கூடியது துளசி. எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், அதாவது மின்காந்த கதிர்வீச்சுகளை உள்வாங்கி அதனுடைய பாதிப்பை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு நவீன கால ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த செடியில இருந்து வரக்கூடிய நறுமணம் மன அழுத்தத்தை குறைச்சு நிம்மதி சூழலை உருவாக்குமா. நிலத்தடி நீரை சுத்திகரிச்சு மண் பலத்தையும் பாதுகாக்கிறது இந்த துளசி செடிகள்னு சொல்றாங்க. உடலுக்கும் மனதுக்கும் சூழலுக்கும் நன்மை தரக்கூடிய துளசி வளர சூரிய ஒளியோட குறைஞ்ச அளவு ஈரப்பதமான மண் இருந்தாலே போதுமா. சூழலுக்கு மகத்துவமான மூலிகைகளையும் வளர்க்கலாமே.
1: துளசி செடியை சுற்றி வந்தேனே.
2: நேரம் 12:07 ஆக போகுதுங்க. கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: ஏன்னா 12:11 ஆயாச்சு. திருச்சி எஃப் 9.102.1 இது தோழிகளுக்கான நேரம், மங்கையர் உலகம். இன்றைக்கி நம்ம மனசு விட்டு உங்களோட இந்த வெப்பம் பற்றின ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். நேற்று தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்நேரத்தில் வெப்பத்தை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா மழை நிரந்தரமல்ல, வெயிலும் நிரந்தரமல்ல, வாழ்க்கை எல்லாமே மாறி மாறி வரப்போகுது. நம்மளும் கூட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில். இந்த வெப்பத்தை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி

0: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: பன்னிரண்டு மணி 17 நிமிஷமாக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் கிட்ட இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த வெப்பத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த வெப்பம் ஓரளவுக்கு அளவாக இருக்க வரைக்கும் நம்ம ரசிக்கலாம், வத்தல் போடலாம், துணிக்காய வைக்கலாம், இன்னும் என்னென்னமோ செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கப்போ தான் அச்சோ எப்படி வெளில போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடலில் நீர் சத்து இழப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை ஈடுகட்டும் விதமாக நம்ம தண்ணி குடிக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அப்புறம் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்களை சேர்த்துக்கலாம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் நமக்கெலாம் தெரியும், அதையும் கூட தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இந்த வெப்பத்தினால யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா, வெப்ப அயற்சி ஏற்பட்டுச்சுன்னா, ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறாங்க, அதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சிருங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: திருச்சி சாரதாஸ்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நேரம் 12:24 ஆயாச்சு. மங்கை உலகம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அங்கங்க நுங்கு கடைகள், இளநீர்லாம் நம்ம கண்ணுக்கு பளபளன்னு தெரியுது. தர்பூசணி பழங்கள் நம்மளை அப்படியே வாவான்னு கூப்பிடுது. எல்லாமே இந்த வெயில் காலத்தில் தான் நம்ம கண்களுக்கு ரொம்ப அப்படியே பிடிச்ச இடமா தெரியும். இதுங்களோட சேர்த்து இந்த வெப்ப எயர்ச்சியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய தண்ணீரை நம்ம முதல்ல கொடுக்கணும். இப்போ ஒரு வெப்பத்தினால ஒருத்தர் வந்து மயக்கம் அடைகிறாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க ஆடைகளை நம்ம வந்து தளர்த்தணும். அவங்க ஒரு இடுப்பு பட்டை அணைஞ்சிருந்தாங்கனாவோ அதை வந்து இது பண்ணணும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படும் போது முதல்ல அவங்கள வந்து ஒரு தனியான இடத்துக்கு அவங்கள பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகணும். மயக்கமடைஞ்சு விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதலுதவியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணீர் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களோட ஆடைகளை பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட உதவியோடு நம்ம வந்து கொஞ்சம் தளர்த்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். அவங்களோட கண்ணியத்தை நம்ம வந்து முதல்ல பாதுகாக்கணும், அதுதான் முக்கியம். இப்படியான விஷயங்களோட சேர்த்து நம்ம எல்லாருமே கட்டாயமாக பண்ண வேண்டியது உடனடியாக மருத்துவமனைக்கு போகிறது. சே, நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற வந்து ஒரு மிதப்போடு இல்லாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதும் கூட முக்கியமான விஷயங்கள். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நேரத்துக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். இப்போ கூட நேரம் ஆயிடுச்சு, 12:25. தேவனா தண்ணியை கூட கொஞ்சம் குடிச்சிட்டு இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
8: சுபந்தி

0: சாரதாஸ் கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல்.

0: கிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே ஜூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
7: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மதுரை கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: நேரம் 12:33 ஆயாச்சு. திருச்சி ஃபம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கோம். இந்த வெப்பத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். முக்கியமாக நம்ம தோழிகளுக்கெல்லாம் எல்லாரும் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை, சஜஷன், இல்லை ஒரு ரெக்வஸ்ட்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த சமைக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருங்களேன். இந்த வெயில் காலத்தில் சுட சுட சாப்பாடு வேணும்னு யாரும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கனாலும் பரவாயில்லங்க, நான் சமைச்சு வச்சுட்டேன், எல்லாம் சுட தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த 11 மணிலிருந்து ஒரு 3 மணி வரைக்கும் அடுப்பங்கரைக்குள்ளே போக வேண்டாம். அது வந்து நமக்கு கூடுதல் ஒரு அயற்சியை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் அடுப்பு முன்னாடி நின்று சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெளியில் பயணம் பண்ணுறதுக்கும் கூட இதே ஒரு நெறிமுறை தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடிய நேரங்களில் வெளியில் பயணங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். அது வந்து வயதானவர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, ஒரு கூடுதல் நன்மையை கொடுக்கும். ஆண்களுக்கும் கூட வெயில் நேரத்தில் தேவையில்லாமல் ஏன்ப்பா வெளியில் சுற்றுறீங்க அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் கேட்பாங்கல்ல. அது வந்து இப்போ மருத்துவர்களும் ஏன் அரசாங்கங்களும் கூட அறிவுரைகளாக சொல்கிறாங்க, வெயில் நேரத்தில் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு இந்த சம்மரை, இந்த கோடை காலத்தை நம்ம இன்னும் கூட உற்சாகமாக கொண்டாடலாம். ஏன்னா பனிக்காலம் மாதிரியே கோடையும் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு காலம் இல்லையா?

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில்

முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்களாகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார்.
கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில்

0: காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோரவுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மேனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 12:50 ஆயாச்சுங்க.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பரவச

0: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைவது தொடர்பான நடவடிக்கைகளில் தேக்க நிலை தொடர்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க மேலும் 6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசியுள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லேக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து பேசி அரசு அமைப்பது தொடர்பாக சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கையான 118 உறுப்பினர்களின் ஆதரவுக்கு இன்னும் சில உறுப்பினர்களின் ஆதரவு திரு விஜய்க்கு தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் 2 இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை

ஆளுநர் வழங்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக நிர்வாகிகள் திரு துரைமுருகன், திருமதி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றிய நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் அங்கு ஆட்சி அமைக்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வன் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: 1:05 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்க இருக்கிறோம் மதுர கீதம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தேமுதிர தமிழோசையை திக்கட்டும் பரவசையும் திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த் தன்கோவின் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி பணமா பாசமா என்கிற திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P சுஷீலா இணைந்த குரல்களில் பாருங்கள்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: 1:19 PM திருச்சி FM Rainbow 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 1:24 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுருக்கோம் மதுர கீதம்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளன்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்த் தன்கோவின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சம.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: திருச்சி சாரதாஸ்.
9: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
10: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
11: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
10: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
11: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் இனி கேட்கலாம் சந்திப்போமா என்கிற திரைப்படம் பாடல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வருகிறது அடுத்த வீட்டு பெண் என்கிற திரைப்படத்திலிருந்து.

பதனிதகத் கண்களும் கவி பாடுதே, தந்தி மதக பதனிதகத் கண்களும் கவி பாடுதே, தனிதகத் கண்களும் கவி பாடுதே, மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத

நிறைவேறுகிறது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லிக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிகாவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக

உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவிகா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவைக் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவிகா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஒராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இத்தினத்தையொட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000 மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000 அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129,00,000 மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14,00,000 மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழிற்சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கர்

0: சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன்குளத்துடன் கூடிய புதிய சேர்க்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன்குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்குவங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7ஆம் நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: respect for the country's workforce and youth power has increased significantly over the last 12 years under the leadership of Prime Minister Narendra Modi. He said the government has been making continuous efforts to create employment opportunities, and as a result, the unemployment rate has declined to around 3.2%.
1: Around 30 crore people were covered under social security schemes a decade ago, and the number has now risen to 94 crore. The coverage under ESIC has more than doubled over the decade, from 7 crore people to 15 crore. The government has focused not only on providing jobs, but also on ensuring social security for the middle class and economically weaker sections.
2: 4 crore logo ko social security ki coverage mil raha hai.
0: U.S. President Donald Trump has reportedly halted a planned naval operation to escort ships through the Strait of Hormuz after Saudi Arabia refused to allow American aircraft involved in the mission. Russia has warned of retaliatory strikes on Kiev if Ukraine attempts to disrupt Victory Day celebrations on the 9th of May, the Russian Defense Ministry said. Foreign diplomatic missions and international organizations have been advised to evacuate their staff and citizens from Kiev as a precaution. In IPL cricket, Lucknow Super Giants will face Royal Challengers Bengaluru today at Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Khana Cricket Stadium, Lucknow. The match will start at 7:30 p.m. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, South Interior, Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. The Met Department said thunderstorms accompanied by lightning and gusty winds are expected over Uttar Pradesh, Andhra Pradesh, Bihar, Chhattisgarh and Goa till tomorrow. Similar conditions will also prevail over Madhya Maharashtra, Madhya Pradesh, Marathwada, Andaman and Nicobar Islands and northeastern states of the country tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi hails first anniversary of Operation Sindoor, reaffirms India's commitment to defeat terrorism and dismantle its enabling ecosystem. Bihar Chief Minister Samrat Chaudhary expands his cabinet. 32 ministers, including Nitish Kumar's son, take oath as new ministers. Hectic Pali is underway to form governments in Tamil Nadu and Kerala. Government launches nationwide annual health checkup initiative for workers aged 40 years and above. And in IPL cricket, Lucknow Super Giants to face Royal Challengers Bengaluru in Lucknow this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
3: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 2:15.
4: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் அதற்கான தீர்வுகளும் உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள்.
5: கால்நடை வளர்ப்பவர்கள் அதிகமாக சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினப்பிடிக்காம ரொம்ப நாளாக இருக்கிறது. ரெண்டு வகையாக பிரிக்கலாம், நிரந்தர மலட்டுத்தன்மை இல்லை தற்காலிக மலட்டுத்தன்மை. இந்த நிரந்தர மலட்டுத்தன்மை என்பது கறவை மாட்டில் சில மாடுகள் குறைக்கையிலேயே வந்து மரபணுக்கள் குறைபாடுகள்னால பர்மனண்டாக சினப்பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் பர்மனண்டாக மலட்டுத்தன்மை அதிகமாக வரும். இதுக்கு என்னென்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறது. சில இதில் வந்து சூலகம் கருமுட்டை அதில் தான் இருக்கும். அந்த சூலகம் ரெண்டுக்கு பதிலாக ஒரே ஒரு சூலகம் இருக்கும். அதனால் உற்பத்தி ஆகிற கருமுட்டை ஒரே ஒரு சூலகத்திலேருந்து வர்றதுனால மாடு கருப்பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் கருப்பை வாயின்னு சொல்லுவோம். எல்லா மாட்டிலையும் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். பட் சில மாட்டில் பிறவி குறைபாடுனால ரெண்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி மாட்டிலையும் மலட்டுத்தன்மை வர்றதுக்கான அதிகமான காரணங்கள் இருக்கும். இது இல்லாமல் கருப்பை நுழைவாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யோனி, அந்த இடத்துல வந்து சில சமயம் பர்சிஸ்டன்ட் ஹைமன் அப்படிம்பாங்க, கன்னித்தன்மைக்கான உறுப்பு. சில சமயம் அப்படியே பர்மனண்டாகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் எதில் அதிகமாக காணப்படும் அப்படின்னா கெடேரியில தான் அதிகமாக இருக்கும். முற்காலத்திலலாம் வந்து காளையோட செயற்கையில் அந்த கன்னித்தன்மை உடஞ்சி இனவிருத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து செயற்கை முறை கருவூட்டல் செய்யும் பொழுதும் சில சமயம் கன்னித்தன்மை திரை வந்து உடையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலையும் நம்ம அந்த ஏஐ கன்னுன்னு சொல்லுவோம்

செயற்கைமுறை கருவூட்டல் கன்னு அதை உள்ளுக்கு பாஸ் ஆகாம சிரமப்பட்டு சின பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. லட்சத்துல ஒரு மாடு ரெண்டு மாடு அது மாதிரிதான் வரும். அதனால பயப்பட தேவையில்லை. இது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நிரந்தரமா மாட்டுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் வந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்ணுனாச்சும் போடணும். எப்படி சொல்றோம் அப்படின்னா மாட்டோட சினைகாலம் 270 நாள் பசுமாட்டுக்கு, எரும மாட்டுக்கு 300 நாட்கள், முன்ன பின்ன 10 நாள் ஆகும். ஆக வருஷத்துக்கு 12 மாசத்துலனா பசுமாட்டுக்கு 9 மாசம், எரும மாட்டுக்கு 10 மாசம். ஆக வருஷத்துக்கு 12 மாசம்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணு நம்ம கண்டிப்பா எடுத்தாதான் பண்ணையை வந்து லாபகரமா நடத்த முடியும். கண்ணு போட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 60 நாளுக்குள்ள பசுமாட்டை கருவூட்டலுக்கு உட்படுத்தணும். அப்பதான் வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணை எடுக்கணும். இது இல்லாம கண்ணுக்குட்டியில இருந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி பிறந்த உடனே நம்மளுக்கு உடனே சீம்பால் கொடுக்கணும். சீம்பால் கொடுத்தாதான் கரவமாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய சீம்பால்ல அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதனால கண்ணுக்குட்டி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா வளரும். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல திடமான கண்ணுக்குட்டியா கிடைக்கும். கண்ணுக்குட்டி பிறந்த உடனே எப்போ வந்து வயசுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பசுமாடு எரும மாடு எதா இருந்தாலுமே சரி பழமொழியா சொல்லுவோம், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்ட்டு. அது அம்மாவோட அந்த இடையில மூணுல ரெண்டு பகுதி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 கிலோ தாய் இருக்கு அப்படின்னா ஒரு 200 to 225 கிலோ வந்தது அப்படின்னா அந்த கிடேரி கண்ணு வந்து பருவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பருவம் வரையில நம்ம வந்து இனவருத்திக்கு உட்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கால்நடை மருத்துவரை அணுகி கர்ப்பப்பை நல்லா வளர்ந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதோட வளர்ச்சி எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தீவனத்தை நோக்கி இருக்கு. தீவனம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கற்பை வளர்ச்சிக்கும் உடம்பு வளர்ச்சிக்கும் புரோட்டீனு அப்புறம் வந்து எரிசக்தி கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம தாது உப்புகள், இது இல்லாம வந்து விட்டமின் சொல்லுவோம். இதை வந்து சரியான விதத்துல கொடுத்தோம்னா நம்ம நாட்டு கிடையிறிகள்லாம் வந்து கொஞ்சம் நாளாகும். பட் கலப்பின கிடையிறிகள்லாம் 12 மாசம் இல்ல அப்படின்னா 16 மாசம் 18 மாசத்துலயே பருவத்துக்கு வந்துடும். பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்லடை மருத்துவர் அணுகி கருப்பை உறுப்புகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் காலைக்கோ இல்ல செயற்கை முறைக்கு உட்படுத்தினா சினைப்பொருள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கல்லடை மருத்துவரோட எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டு போனாதான் நம்ம இந்த நிரந்தர மலட்டுத்தன்மைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த குறைபாடுகள்லாம் இருக்கா இல்லையா, மாடு வந்து கரெக்டா பருவத்துக்கு வருதா இல்லையா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஆக கால்நடை மருத்துவருக்கு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உணவு விகிதத்துல சரி பண்ணணும். அதுக்கப்புறம் 18 to 21 நாளுக்கு ஒரு தடவை மாடு சினைப்பருவம் வருதா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு கருவூட்டலுக்கு உட்படுத்தணும். மெயினான பிரச்சனை எதுல வருது அப்படின்னா ஒரு 18 to 21 நாளைக்கு ஒரு தடவை மாடு பருவத்துக்கு வருதா இல்லையாங்கிறத பாக்குறதே கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பழைய காலத்து ஆளுங்க மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாடு பருவத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது, மாடு பருவத்துக்கு எப்போ வரும், 18 to 21 நாளைக்கு ஒரு தடவை வரும். ஆக நம்ம அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தேவையில்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த 20 நாளைக்கு ஒரு தடவை நம்ம காலையில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இல்லை சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டெய்லி நம்ம மாட்டை வாட்ச் பண்ணோம்னா மாடு பருவத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பால் கறக்கிறவங்களே சொல்லிடுவாங்க மாடு வந்து பருவத்தில் இருக்கு. அதிகமாக வந்து எல்லா மாட்டிலையும் எல்லா அறிகுறிகளும் தென்படாது. பட் ரொம்ப முக்கியம் இந்த எரும மாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவ அறிகுறிகள் ரொம்ப கம்மியாக காமிக்கும். அதனால எரும மாட்டுக்கு வந்து அதிகமான நேரத்தை செலவிட்டு பருவத்தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கருவூட்டலுக்கு உட்படுத்தணும். கருவூட்டல் உட்படுத்துறதுலேயே வந்து சார் எத்தனை நாளைக்கு நீங்கள் பருவத்தில் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக கரவ மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்கு தான் பருவத்துக்கு இருக்கும். நம்ம அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் செயற்கை முறை கருவூட்டல் செய்யணும். செயற்கை முறை கருவூட்டல்னால நம்ம நிறைய நோய்களை வந்து தடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 1950 நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 75 நாட்டில் வந்து செயற்கை முறை கருவூட்டல் நடந்துகிட்டு இருக்கு. இது மூலயமா நம்ம இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமாக தடுத்திருக்கோம். இதனால் செயற்கை முறை கருவூட்டல் செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் சொல்கிறேன்னா செயற்கை முறை கருவூட்டல் விந்தணு வந்து சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொல்லுவோம், உயர்ந்தர காளைகள்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட விந்தணு. அதனால் வந்து அதை கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா மாடு சென பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக சில பேர் வந்து சொல்கிறாங்க சார் மாடு வந்து ஒரு நாளைக்கு பருவத்தில் இருக்குது, சில நாள் ரெண்டு நாள் பருவத்தில் இருக்குது, ரெண்டாவது நாள் சனவூசி போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போ சனவூசி போடணும் அப்படின்னா மாடு பருவத்தை ஆரம்பித்த 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சனவூசி போடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கருமுட்டை எப்போ வெடிக்கும் அப்படின்னா பருவம் முடிஞ்சு 12 மணி நேரம் கழித்து தான் வந்து கருமுட்டை வெடிக்கும். அப்போ வந்து நம்ம செலுத்துகிற விந்தணுவும் அந்த கருமுட்டையும் ரெண்டு உயிரோடு இருந்தால் தான்
கரெக்டான விதத்துல கரு கூடும், அப்பதான் மாடு சினை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு கூடிடுச்சு ஆனா இறந்து போயிடுது. இது எப்படி சார் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,

யூஸ்வலாக மாடு வந்து 18 to 21 நாளைக்கு ஒரு தடவை வரும். ஆனால் இந்த மாதிரி மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு 25 நாள், 30 நாள், 40 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வரும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. இதுக்கு என்னென்ன காரணங்கள்னால வரமாட்டேங்குது அப்படின்னா, கூடின கரு வந்து கருப்பையில் சூழ்நிலை சரியில்லாதனால இறந்து விடுறது. இதுக்கு நிறைய காரணங்களாக இருக்கலாம், தொற்று நோயாக இருக்கலாம், தீவன பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் அந்த கணநீரோட குறை.

ஏதாச்சும் அந்த கணநீரோட குறைபாடா இருந்தாலுமே இதுக்கான காரணங்களா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சையை வந்து செய்வாங்க. அடுத்தது வந்து பருவத்துக்கே வராம இருக்கிறது, கடைரியா இருந்தாலும் சரி கண்ணு போட்ட மாடா இருந்தாலும் பருவத்துக்கே வராது. இதுக்கு என்ன மெயின் காரணம்? தீவன பற்றாக்குறை தான். அடுத்தது சூலகத்துல கட்டி. இந்த கட்டி வந்து எதனால வருது அப்படின்னா, இந்த கருமுட்டை வெடிக்காம அது அப்படியே இருந்து அதோட கணநீரோட அளவு அதிகமாகி அது வந்து கட்டியா வளர்ந்து அப்படியே இருக்கிறது. இதனால வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்னு வந்து பாலிகுலர் சிஸ்டம் வாங்க, ரெண்டாவது வந்து லூட்டியல் சிஸ்டம் வாங்க. இது வந்து ரெண்டு வகை கட்டி இருக்கு. இது எந்த வகைன்னு சொல்லி நீங்க கால்நடை மருத்துவர்கிட்ட அணுகி அதுக்கு தான தகுந்த சிகிச்சையை செஞ்சீங்கன்னா கருமூட்டிக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாலிகுலர் சிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா 18 to 21 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வரும் ரெகுலரா. பட் இந்த மாதிரி வகையான மாட்டுல நீங்க மாடு பருவத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை வரும், 6 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலும் அப்படியே 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படியே பருவத்திலேயே இருக்கும். இப்போ அந்த மாதிரி மாடெல்லாம் வந்து இந்த வகையை சார்ந்தது. இன்னொரு வகை சொன்னா இல்லையா லூட்டியல் சிஸ்ட் அப்படின்ட்டு, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு பருவத்துக்கே வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து நல்லா காளமாடு மாதிரி நல்லா சதையெல்லாம் ஏறி போய் நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்கும். இந்த வகையான மாடுகள்லாம் இந்த லூட்டியல் சிஸ்ட் வகையை சேர்ந்தது. இது ரெண்டுக்குமே வந்து நீங்க சரியான கணநீர் சிகிச்சையை கொடுத்தீங்க அப்படின்னா மாடு பருவத்துக்கு வந்து நமக்கு சரியான நேரத்துல செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சினப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சார் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க செயற்கை முறை கருவூட்டல், அதுல எங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம செயற்கை முறை கருவூட்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காலையிலிருந்து நம்ம ஒரு விந்தணுவை எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம தரவா நல்லா செக் பண்ணிட்டு எந்த நோய் இல்லாம உடம்புல எந்த குறைபாடும் இல்லாம விந்தணுக்கள் வந்து நல்ல முன்னோக்கி செல்லக்கூடிய ஆரோக்கியமான விந்தணுக்கள் உள்ள காலையில இருந்து மட்டும்தான் செயற்கை முறை கருவூட்டலுக்கான விந்துவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம -186 degrees centigrade சேமிச்சு வைக்கிறோம். அதனால அந்த காலை மாட்டுல இருந்து வரக்கூடிய நோய்களுக்கு 99% வந்து நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு மெயினா கவனிக்க வேண்டியது வந்து பெண் மாடுகள்ல இருந்துதான் நோய் இருக்கா இல்லையங்கிறத நம்ம பாக்கணும். அதனால இந்த விந்தணு இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த விந்தணுகள்ல ஏதாச்சும் குறைபாடு இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம விந்தணு நிலையத்திலேயே வந்து உற்பத்தி நிலையத்திலேயே வந்து சரி செஞ்சிருவாங்க. பட் 1 or 2 ஏதாச்சும் வந்தது அப்படின்னா இதுல டவுட் இருக்கு அப்படின்னா கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி அதை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல எதுவும் குறைபாடு இருந்தா அந்த மாதிரி விந்தணுக்கள் வந்து நம்ம செயற்கை முறை கருவூட்டலுக்கு உட்படுத்தாமல் இருந்தால் அதன் மூலியமா வரக்கூடிய மல்ட்டுத்தன்மையை நம்ம தவிர்த்தரலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு அயற்சின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து மலட்டத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை எப்படி சார் குறைக்கணும் அப்படின்னா சம்மர் ஸ்ட்ரெஸ் விண்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். கோடை காலத்துல வந்து மாடுகளுக்கு சரியான விதத்துல உடல் வெப்பத்தை வந்து குறைக்கணும். அடிக்கடி வந்து பண்ணையில தண்ணி தெளிக்கிறது, மாட்டை காலையிலயும் மாலையிலயும் குளிப்பாட்டுறது, சரியான விதத்துல நீர் எப்போதுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சம்மர்ல வர்ற அயற்சியை வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி விண்டர்லயும் அநேகமா வந்து இந்த எருமை மாடுகள்ல வந்து சில சமயம் வந்து ரொம்ப குளிர்காலங்கள்ல வந்து உடம்பு ஃபுல்லா எண்ணெய் மாதிரி திரவத்தை வந்து நம்ம தேய்ச்சி வச்சோம்னா அந்த குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய அந்த அயற்சியை தடுக்க முடியும். அதே மாதிரி அந்த கொட்டகையை வந்து கொஞ்சம் சரியான டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அதன் மூலியமா வர அயற்சியை குறைக்கலாம். இது இல்லாம இந்த நோய்கள் இந்த டியூபர்குலோசிஸ், புருசுலோசிஸ் அண்ட் ஐபிஆர்டின்னு சொல்லுவாங்க, அண்ட் டிபி, ஜோன்ஸ் டிசீஸ், பாக்டீரியா அண்ட் வைரஸ் நிறைய நோய்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய லெவல்ல பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம கால்நடை மருத்துவர் அணுகி ரத்த பரிசோதனை செஞ்சோம்னா நம்ம பண்ணையில அந்த நோய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சையை அளித்தோம்னா அது மூலியமா ஏற்படக்கூடிய மலட்டத்தன்மையை நம்ம குறைக்க முடியும். சில நோய்கள் வந்து நிரந்தர மலட்டத்தன்மையை ஏற்படுத்தும், பட் சில நோய்கள் தற்காலிக மலட்டத்தன்மை ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் இந்த நோய்கள் எல்லாமே சில நோய்கள் வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால இல்ல தாயிலிருந்து குழந்தைக்கு போறதுனால பசுமாட்டில இருந்து கண்ணுக்குட்டிக்கு போறதுனால இந்த நோய்கள்லாம் இருந்தா மாடுகளை பண்ணையிலிருந்து நம்ம அப்புறப்படுத்துவது நல்லது. இது மூலியமா நம்ம இந்த நோய்களை அடுத்த மாட்டுக்கு பரவுவதை தடுக்கிறது இல்லாம இதனால பண்ணையில் ஏற்படக்கூடிய லாஸ் நம்மளால தடுக்க முடியும். அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் லேட்டஸ்டா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் புரோட்டோகால் அப்படிம்பாங்க, பருவ ஒருங்கிணைப்பு. திரும்ப திரும்ப பருவத்துக்கு வரது, பருவத்துக்கு வராமே இருக்கிறது, இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நான் என்ன சார் பண்றது, என்னால மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன், இப்போ இது சயின்டிபிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணநீர் சிகிச்சை, புரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற கணநீர் வச்சு நம்ம பருவ ஒருங்கிணைப்பு செஞ்சோம்னா
என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு பருவத்துக்கு வரவுதா இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை. ஒரு ஃபிக்ஸட் டைம் இன்செமினேஷன் பாங்க, மாடை கரெக்டான பருவத்துக்கு டைமுக்கு வர வச்சு நம்ம டைமில் செயற்கை முறை கருவுட்டல் செய்கிறதுனால கரு கூடாமல் போகிறத வாய்ப்புகளை வந்து நம்ம குறைக்க முடியும். இதனால் இதில் வந்து கணம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சில சமயம் மல்ட்டி

0: தன்மையான காரணங்களை குறைக்கலாம். இது இல்லாம புரோஜெஸ்ட்ரான் சொல்லி ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஆகும் இருக்கு, யோனியில வைக்கிற மாதிரியும் இருக்குது, சில காதுல வைக்கிற மாதிரி இருக்கு. எது முறையா இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கால்நடை மருத்துவர் அணுகி அந்த சிகிச்சை முறையும் பயன்படுத்தினா கரு சினப்பிடிக்கும் தன்மையை அதிகப்படுத்தலாம். இது இல்லாம இப்ப வந்து அதிகமான ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டை மாற்றம், திரும்ப திரும்ப சினைக்கு வரும் மாட்டில் ஒரு பிரச்சனை, கரு கூடுது, கரு கூடுனதுக்கு அப்புறமும் கரு இறந்துருது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த கருமுட்டை மாற்றம், சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கிற ஒரு கறவை மாட்டில் இருந்து ஒரு கருமுட்டையை எடுத்து நம்ம செயற்கை முறை கருவுட்டல் செஞ்சு அதை கரு கூட வச்சு ஒரு 7வது நாள் உற்பத்தி குறைவான இருக்கிற நாட்டு மாட்டிலேயோ இல்லை கலப்பின கன்றுலையோ வந்து அதை அப்படியே அந்த கருவையே வந்து கருமாற்றம் அடுத்த மாட்டுக்கு மாத்திடுவோம். இந்த டெக்னாலஜி இப்போ வந்து ரொம்ப காமனாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் இது கொஞ்சம் செலவு அதிகம்னாலும் பண்ணைய அளவில் இருக்கிறவங்க இதை வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணால் இதுலேயும் வந்து நம்ம அதிகமான பலனை பெற முடியும். இது இல்லாமல் இப்போ வந்து முக்கியமான ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன சொல்றாங்கன்னா செக்ஸ் சார்ட்டட் செமன். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஆண் பெண் பிறக்கிறதுக்கு வந்து ரெண்டு குரோமோசோம் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். இதுல வந்து செக்ஸ் ஆர்டர் சமன் நம்ம வந்து இந்த கறவை மாடுகள்ல எது யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆண் கண்ணுக்குட்டி பிறக்கிறதை தவிர்த்துட்டு வெறும் பெண் கண்ணுக்குட்டியா பிறக்கிறதுக்கான விந்துவை மட்டும் தனியா சேமிச்சு வச்சு அதை வந்து செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சு அது மூலியமா 92-95% பெண் கன்றுவே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. இதுதான் வந்து செக்ஸ் ஆர்டர் சமன். இது மூலியமா நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சாலும் பெண் கறவை மாடுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மூலியமாவும் நம்ம மல்ட்டுத்தன்மையை குறைக்கலாம். மாடுகளுக்கு மல்ட்டுத்தன்மைக்கான காரணங்களும் அதுல என்னென்ன பண்ணணும் அதுக்கான தீர்வுகளும் நான் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா என்னுடைய தொலைபேசி எண் 9443106883 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை கறவை மாடுகளில் ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்தும் அதற்கான தீர்வுகளையும் வழங்கினார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 2:30.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்களை பாடுகின்றனர் வளப்பக்குடி வீரசங்கர் குழுவினர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

மாகாளி மதுர வீரே வீரமல சம்புவானா, மாகாளி மதுர வீரே வீரமல சம்புவானா. பெரியக்கா தவசு மணி அல்லேல குயிலே, பெரியக்கா தவசு மணி அல்லேல குயிலே. பெருந்துணையாயிருப்பாங்க அடி அல்லேல குயிலே, நமக்கு பெருந்துணையாயிருப்பாங்க.

குடமுருட்டி குடமுருட்டி வடகரையில் குந்திருக்கார் நம்ம ஐயா, குடமுருட்டி வடகரையில் குந்திருக்கார் நம்ம ஐயா, குவளையந்தழைத்திடவே அல்லேல குயில்.

வையகமே ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்பது சான்றோர் வாக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலகத்தை தனது உள்ளத்துக்குள் வளைத்து கொண்டவர்கள் தமிழர்கள். மனிதன் கண்ட அமைப்புகள் பலவற்றில் சிறந்தது குடும்பமே. அதில் உறவுகளை எப்படி பேண வேண்டும் என்று இந்த பாடல் கூறுகிறது.

வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கணும், கொடுப்பதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கணும், கொஞ்சத்திலும் கொஞ்சமா நீ சேமிக்க தெரிஞ்சுக்கணும், கொஞ்சத்திலும் கொஞ்சமா நீ சேமிக்க தெரிஞ்சுக்கணும், சிக்கனமா இருந்து வாழ்க்கை நடத்திட வேணும், கொண்ட பக்தியத்தில் லட்சி காண உழைச்சிட வேணும், சிக்கனமா இருந்து வாழ்க்கை நடத்திட வேணும், கொண்ட லட்சியத்தில் வெற்றி காண

உடலாயிருந்திடணும். நம்மை நாமே புரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும். உண்மையான அன்போட உசுறு உடலாயிருந்திடணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே கெட்டு போவதில்லை. ஒரு செட்டு ஜோடி போல நாம சேர்ந்திருப்பவா உள்ளே. விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே கெட்டு போவதில்லை. ஒரு செட்டு ஜோடி போல நாம சேர்ந்திருப்பவாடி.

0: சேலை கட்டி வந்த நல்ல தஞ்சாவூர் தேரழகே.
1: திருவரங்க பெரிய கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், வயலூர் முருகன், திருச்சி மலைக்கோட்டை, திருவானைக்கா ஆகிய கோயில்களை நமக்கு சுற்றி காட்டுகிறது இந்த பாடல். அதோடு அவர்களுடைய விருப்பத்தையும் நமக்கு தெரிவிக்கின்றது.
0: கண்ணுக்குள்ள

உள்ள பனைமரம், தென்னங்கோலை தோரணங்கள், மாவிலை தோரணங்கள், ஈச்சங்குலை, வாழைத்தோப்பு, மாந்தோட்டம் என இவர்கள் ஊரின் வளத்தையும் இவர்கள் காதலின் செழுமையையும் இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்ளலாம்.

0: கிளி, புறா, விலங்குகள், காற்று, மனிதன் என பல தூதுகள் இருந்த போதும் இந்த பாடலின் மூலமாக இவர்கள் விடுகின்ற தூது சற்று வித்தியாசமானது.
1: ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசா பூசேலைக்காரி, ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசா பூசேலைக்காரி, காதோரம் கொண்டக்காரி கண்ணம்மா, நீ கஞ்சாடை காட்டுவதேன்.

தழஞ்சிருச்சு, கண்ணு கண்ணு தழஞ்சிருச்சு, காதலும் தான் தழஞ்சிருச்சு. கண்ணை பல வருஷமாக பொருத்தமா, கண்ணை பல வருஷமாக பொருத்தமா, நாம உன்னோடன்னா கலந்த சுகம் மறக்குமா, நாம உன்னோடன்னா கலந்த

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற

கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 3 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தாவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று 2வது முறையாக சந்தித்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதற்கான தேக்க நிலை தொடர்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலம் தாவேகாவிடம் இல்லை என்றும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இதுகுறித்து விஜயிடம் ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள திரு விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கலாம் என்றும் திரு தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, விருதுநகர், நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, திருப்பூர், ஈரோடு, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா நாளை தொடங்குகிறது. இத்திருவிழா 3 நாட்கள் நடைபெறும். சீனாவில் நடைபெறும் சாலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் பொல்லிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை ஜப்பான் தைவான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: நேரம் 3:04 ஆயாச்சுங்க. இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைக்கி இசை தூரல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிகளை பற்றின நேர்களான உங்களோட விமர்சன கடிதங்கள், சுவாரஸ்யமான பல தகவல்கள், இனிமையான பாடல்கள், இது எல்லாமே அடுத்தடுத்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பேருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: நேரம் 3:10 ஆயாச்சுங்க. இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆனந்த் ஆர்கே, சுபர்ணா சர்மா, யார் இவங்க ரெண்டு பேர்? ஏதோ இந்திய பேர்கள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவங்க வந்து இந்தியர்கள் தான். சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய இரண்டு இந்தியர்கள். எந்த வகையில் அப்படின்னா, முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள். இவங்க ஒரு சர்வதேச விருதை வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, புலிட்சர் விருது. ஒரு அந்த பத்திரிகையாளர் துறையில், செய்தியாளர்கள் துறையில் ஒரு உயரிய விருது அப்படின்னா இந்த புலிட்சர் விருதை சொல்லலாம். இதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்தோட ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் துறை வந்து இந்த விருதுகளை வந்து ஆண்டுதோறும் வழங்குவாங்க. கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், அவங்க இந்த விருதை வந்து வழங்குவாங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்திலேருந்து. இதில் இந்த ஆண்டுக்கான விருதை இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க, ஹனாய் நாட்டோட நெட்டாலி ஓபிகோ பியர்சனோட சேர்ந்து. எதுக்காக இவங்க மூணு பேர்த்துக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இணைய வழி குற்றங்கள் தொடர்பான தங்களோட அந்த அறிக்கைக்காகவும் செய்தி வெளியீட்டுக்காகவும் சர்வதேச அளவில் கவனம் பெற்று அதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்ச அரசாங்கங்களும் கூட விழிப்படைகிற அளவுக்கு இவங்களோட அந்த ரிப்போர்ட்டிங் இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக ப்ளூம்பெர்க் நிறுவனத்துக்காக அவங்க அந்த வேலையை செஞ்சுருந்தாங்க. அதனால் இல்லஸ்ட்ரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் கமெண்ட்ரி அப்படிங்கிற பிரிவில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் கூட பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம்தான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை

0: ஐந்து வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: நேரம் 3:18 போகுதுங்க. இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அடா, இது எங்களுக்கு தெரியாதாப்பா அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறமா திரும்ப இன்றைக்கி நேரலையில் நாமளே பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி. எப்பவும் போல் தொட்டுவாங்க 0434146121 அல்லது 240102 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. அறிமுக நேயர்களுக்காக 240102, வழக்கமான பழக்கமான நேயர்களுக்காக 246102. திருச்சியின் முன்னணிப்பு எண் 0431. இரவு இசை இனிமை இன்னைக்கு 8:00 நேரலை நிகழ்ச்சியாக உங்களோட விருப்பங்களில் 80-90களிலிருந்து வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம்.

கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை

0: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த இரண்டு பத்திரிகையாளர்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களும் கூட இந்தியாவுக்கு அப்படியான ஒரு சர்வதேச அங்கீகாரத்தினால பெருமை தேடி தந்திருக்காங்க. அவங்க பேர் கிருத்தி கே காரந்த். இவங்க 2026 நேஷ்னல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த சர்வதேச விருதை வென்றிருக்காங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் இந்த கிருத்தி கே காரந்த் அவர்கள் தான். இவங்க வந்து ஒரு வன உயிரின ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர். இந்தியா முழுக்க நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. மனித விலங்குகள் அப்புறம் வந்து காட்டுயிர் வகைகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துறையில் இவங்க ஆராய்ச்சிகள் தொடங்குது. இவங்க வந்து இந்தியா முழுக்க பல அழிந்து வரும் உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த சர்வதேச விருது கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம இந்தியாவில் காட்டு உயிர்கள் மேலான ஒரு வெளிச்சத்தையும் கூட கூட்டியிருக்கு. இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்களாமே, இவங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை மாதிரி எல்லோரும் அவங்கள திரும்பி பார்க்குறோம். அதன் மூலமாக நம்மளும் வந்து விழிப்புணர்வை பெறுறோம். இப்படி சர்வதேச அங்கீகாரத்தை தான் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கும் பெருமை தேடி தந்து நம்மளையும் கூட இப்போது இந்த இயற்கை பற்றியும் வன உயிர்கள் பற்றியும் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச கிருத்திகே காரந்த் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இப்படி பெருமை தேடி தர இளைஞர்கள், இந்தியர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போது இந்த இசைத்தூரில் பாடலை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம் இந்த நாளை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

இன்னும் 3:32 ஆயாச்சுங்க. இன்னைக்கு 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாமே பங்கேற்று அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறாங்க. 80-90 கலகட்டத்திலிருந்து. ஆமாம் நேயர்களே, 0431-246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற நம்மளோட வழக்கமான இந்த எண்களை தொட்டு வந்து நீங்கள் 80-90 வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம் இன்று 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில. இப்போ 3:33 ஆயிடுச்சு. ஒரு பாதி நிகழ்ச்சியில் நம்ம தகவல்கள் மட்டுமே கேட்டுட்டு இருந்தோம். இப்போது நேர்களோட விமர்சனம் என்ன அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நேற்றைய நிகழ்ச்சிகளை

பாராட்டு கடிதங்களை இப்போ நம்ம படிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா இந்த கடிதத்தை, இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. நேற்று மதியம் 3 மணிக்கு இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டேன். தகவல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாடல்கள் இனிமை, நேயர்களோட வண்ண மடல்களை இனிய குரலில் தெளிவாக வாசித்த தரணி மேடம் அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாலை 4 மணிக்கு வந்த வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி சூப்பர், 5 மணிக்கு வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. இந்த படத்துல இருந்தெல்லாம் பாடல்கள் வந்துச்சு, இனிமையோ இனிமை அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பாடல்களை குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. 1 மணி நேரம் போனதே தெரியல. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் காலத்தை கடந்து நிற்கும் பாடல்கள் இனிமை. சுரேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். திருச்சி வானொலிக்கு எங்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா. இன்றைக்கி காலையில் நிகழ்ச்சிகளையும் கூட பாராட்டி எழுதியிருக்காங்க மின்னஞ்சல். காலையில் 9 மணிக்கு வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர்கே வினோத் கண்ணா ஐயா அவர்கள் சிறுநீர ஆரோக்கியத்திற்கு நிறைய தகவல்களை பயனுள்ளதாக வழங்கி எங்களுக்கு ஆலோசனைகளை தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் நேர்காணல் செஞ்ச முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு வந்த போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கஜினி ஆதவன் இந்த பாடல்களும் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய மனோஸ்கரன் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
4: गीतांजलि मेडिकल सेंटर 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
6: திருச்சி சாரதாஸ்.
7: நேரம் 3:40 ஆயாச்சுங்க. இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டடைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களோட மின்னஞ்சல் கடிதங்கள் இந்த பாதையில். இப்போ அடுத்த கடிதம், மின்னஞ்சல் கடிதம், கதிரவன் வசந்தி அவர்களிடமிருந்து அரியலூர் வாரியங்காவிலிருந்து இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்காங்க. 6 அதாவது நேற்று இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், மின்னஞ்சல் கடிதங்கள் ரொம்ப அழகாக வாசித்தாங்க தரணி அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்களும் சிறப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அரியலூர் வாரியங்காவிலிருந்து கதிரவன் வசந்தி. அடுத்த மின்னஞ்சல் திருச்சி குமரநகர் லக்ஷ்மி அம்மாக்கிட்டேருந்து. 6 அன்று நேற்று ஒளிபரப்பான இசைத்துறல் நிகழ்ச்சியில் பாடல்கள் தெரிவு தூள், அடுத்து என்ன பாடலை வழங்க போகிறாங்க தரணி அப்படிங்கிற ஆர்வம் கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் 2-3 வரிசைப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே அசத்தல் ரகம். காற்று மாசு இல்லாமல் இருக்க வாகன மாசை நாம் கட்டுப்படுத்தணும், அதுக்கான அந்த சான்றிதழை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வாகனங்களை பாதுகாப்பாக இயக்கணும் மாதிரியான தகவல்கள்லாம் சொன்னாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் தரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில் தன்னோட அழகான குரல்லையும் அற்புதமான கவிதை வரிகளோடையும் நிகழ்ச்சியை தொடுத்து வழங்கின சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னும், பாடல்கள் தெரிவு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, 1 மணி நேரம் என்னை வானொலியோட கட்டி போட்டது அந்த நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சிங்க அப்படின்னு எழுதி போயிருக்காங்க. அப்புறம் பாடல்கள் ஒன்றொன்றையும் பட்டியலிட்டிருக்காங்க. தன்னோட சிறு வயது டீனேஜ் காலத்துக்கு அந்த பாடல்கள் அழைச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தத்தில் 1 மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணி திருச்சி மற்றும் லெனான் சுரேஷ் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா லக்ஷ்மி அம்மா குமரநகர்லேருந்து இன்னொரு மின்னஞ்சலையும் கூட அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிகளை பாராட்டி, இன்னைக்கு மங்கையரோளம் நிகழ்ச்சியில் தம்பி மனோஜ் வந்து கோடை காலத்தை சமாளிக்க அழகான டிப்ஸ் கொடுத்தாங்க. 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அடுப்படி பக்கம் போகாதீங்கன்னு சொன்னது தான் தாமதம். சமைக்க போடனா உடனே அலைபேசி எடுத்து ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி அம்மா நல்ல விஷயம்தான், பண்ணலாம், தப்பே இல்லை. அடுத்ததாக பாடல்கள் தெரிவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களோட பேர்களை குறிப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டியிருக்காங்க. இன்னொரு கருத்தையும் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தகவல்களை அகில இந்திய வானொலி தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க. அதோட செய்தி பிரிவுக்கு வந்து நான் என்னோட தனியான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கு. அந்த பரபரப்புக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நேர்மைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சியை நக்கீரன் அவர்கள் அழிமையாக வாங்கினாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பண்பலைக்கு நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அம்மா.

0: ஆராய்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov

0: in per login kare.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
3: बीजी नायडू स्वीट्स உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
8: இசைத்துறல் கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் 90.1 மின்னஞ்சல்களின் வரிசையில் அடுத்ததா தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோயிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சலை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுடலாம். நேற்றைய நிகழ்ச்சிகளை பாராட்டி இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. காலையில் இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். முனைவர்ரா பூபாலன் அவர்கள் அகத்தியை மூட்டுவோம், நமக்கும் பிறருக்கும் ஒளியை தருவோம் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க, சிறப்பாக இருந்துச்சு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தாய்மொழி பற்று உடையோர் முதியவர்களா இளையோரா அப்படிங்கிற தலைப்பில் கருத்துக்களும் அந்த விவாத மோதல்களும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அப்துல் ரஹீம் ஐயா அவர்களோட கோரைப்பாய் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு. உடன் உரையாடிய கோகிலா அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த நேரத்தில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உணவே மருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் மீரா முரளிதரன் அவர்கள் உணவில் கலப்படம் பற்றிய தகவல்களை சிறப்பாக எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அப்புறம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரமாம்மா. அடுத்த மின்னஞ்சல் தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்கள்டிருந்து பொன்மலைப்பட்டியிலிருந்து அவங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொன்மாலை நிகழ்ச்சியை எடுத்த உடனே பாராட்டியிருக்காங்க. அதில் வந்து கவிதை நயத்தோட எண்ணற்ற பாடல்களை ஒளிபரப்புனீங்க, கேட்டு மகிழ்ந்தோம். அறிவிப்பாளர் அபிராமி நிலவனன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உலக நிகழ்வுகளோட ஒட்டுமொத்த கையேடு தான் நம்ம அன்னை வானொலி அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை, ஏன்னா அது சரிதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை விட தயாரிப்பான கோரைப்பாய் பற்றிய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் கோரைப்பாய் தான் பயன்படுத்துகிறேன், அதில் தூங்குறதே தனி சுகம் அப்படின்னு.

சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாயத்தை பற்றின நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முத்தாய்ப்பாக எடுத்து சொன்ன அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி. அந்த கோழி வளர்ப்பு பற்றிய தகவல்கள் விவசாயிகளுக்கு அது ஒரு உபத்தொழில் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மலைப்பட்டி, தவமலர், செல்வராஜ், ராஜமாணிக்கம் இவங்க எல்லாம் இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி FM Rainbow 102.1 ஓட

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: நேர்களே, இன்னைக்கு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்ம நேரலையில் பங்கேற்று பேச போகிறோம் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். 0431 246 1021 அல்லது 240 1021 அப்படிங்கிற இந்த எண்கள் நமக்காகவே காத்திருக்கு. நீங்கள் நேரலையில் பங்கேற்று நமக்கு பிடிச்ச பாடல்களை இன்றைக்கி காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இன்று 8 மணிக்கு இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சி நேரலையாக உங்களோட பங்கேற்பில்

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை தூரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5 மணி நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் தபால் துறை மூலம் ஆண்டொன்றுக்கு 7.5 கோடி பார்சல் சேவையும் 90 கோடி அஞ்சல் சேவையும் நடைபெறுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை தொடங்கிய பின்னர் 2.12 கோடி பாஸ்போர்ட் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் பணப்பரிவர்த்தனை வங்கியில் 13 கோடி சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அஞ்சல் அலுவலக சேமிப்பு வங்கியில் 23 லட்சம் கோடி ரூபாய் வைப்பு தொகை இருப்பதாகவும் கூறினார். தவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று 2வது முறையாக சந்தித்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதற்கான தேக்க நிலை தொடர்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தவேக நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலம் தவேகாவிடம் இல்லை என்றும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இதுகுறித்து விஜயிடம் ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் இக்கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என தெரிகிறது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் உப்பளப்பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக பரவலாக மழை பெய்து வருவதையடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருள்மிகு சவுந்தரியவல்லி தாயார் சமேத ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தெப்போற்சவம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7.30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

రెయిన్బో 102.1 పొన్మాలి. கண்களில் கனவுகளை சுமந்து சிறுகிளியின் வரவை எண்ணி இரு கிளிகள் இசைக்கிறது பாடல். கே ஜே ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் பூவிலி வாசலிலே படத்திலிருந்து.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களை உங்க விருப்பமான இடைக்கால கீதங்களை திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இன்றிரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில

ரசிக்கலாம். பங்கேற்க சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டுவாங்க. இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஐந்து மணி 5:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டு இணைந்திருக்கிறோம். காதல் வானில் ஊர்வலம் போகும் இவர்கள் இசைக்கும் பாடல் இது. SB பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் நான் சிகப்பு மனிதன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களை, காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்க இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு உங்களுடைய பேர், ஊர் பேர், உங்கள் விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவாகவும் அனுப்பலாம். 9383561 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில கேட்டு ரசிங்க. இனிமையான இடைக்கால கீதங்களோடு பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உன் கைவிரல்கள் கோர்த்து வாழ்நாள் முழுவதும் நடக்க ஆசை, நம் திருமண மாலை சூடும் தேதி நீ சொல்வது எப்போது? கே ஜி தேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் நாளெல்லாம் பௌர்ணமி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

பூக்களை தாளாட்டும் தென்றல் இதமாக நம் இதயத்தை தாளாட்ட வருகிறது இனிய பாடலாய். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் நினைவெல்லாம் நித்யா பாடலிலிருந்து ஒலிக்கிறது பாடல். 5:25 இணைந்திருப்போம் பொன்மாலை நிகழ்ச்சியோடு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. அவள் அழகை சொல்ல செந்தமிழும் சிந்திக்கும், அவளை நினைத்தால் என் நெஞ்சமெல்லாம் தித்திக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா குரல்களில் ஒலிக்கிறது பாடல் உரிமை கீதம் படத்திலிருந்து.

5:34 இடைக்கால இசைத்தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம் இருவர் மீதும் நாம் கொண்ட காதல் காலங்கள் கடந்து காற்றுள்ளவரை இந்த வானமுள்ளவரை வாழும். கே ஜே ஜேசுதாஸ், சுனந்தா குரல்களில் புதிய ஸ்வரங்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

இதயத்தின் இணைவிழா, கண்களின் ஈர்ப்பிழா, அன்பின் பகிர்விழா, எப்படி இப்படி ஓர் விழா என ஆச்சரிய பார்வை வீசுகிறவர்களே, இது பொதுவிழா அல்ல, காதல் திருவிழா. எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் கண்ணை கனிய முதே. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு.

முதல் முதலாய் பார்த்து, முதல் முதலாய் பேசி, முதல் முதலாய் பழகியவர்கள் முதல் முதலாய் இசைக்கிறார்கள் காதல் ராகம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலை.

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில்.

5:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சம் வீணை மீட்ட ஆசை தாளம் தட்ட மெதுவாய் அரங்கேறுகிறது காதல் ராகம். கே ஜே ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் மாநகர காவல் படத்திலிருந்து.

இறைவன் படைப்பில் எத்தனையோ அதிசயம் உண்டு, அதில் ஒன்று நீயும் ஒன்று. கே.ஜே. ஜேசுதாஸ் குரலில் பூக்கள் விடும் தூது படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: இடைக்கால கீதங்கள் நம் இதயம் திரட்டிச் சென்றன. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று இரண்டாவது முறையாக சந்தித்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதற்கான தேக்க நிலை தொடர்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தவேக நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள திரு விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது. உலகளாவிய சந்தைகளில் இந்திய வேளாண் மற்றும் மீன்வள பொருட்களுக்கான சுகாதாரம் மற்றும் தாவர சுகாதார ஒப்புதல்களை பெறுவதற்கான செயல் திட்டத்தை வகுக்கும் நோக்கில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏற்றுமதியை அதிகரிப்பது, விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வருவாயை பெருக்குவது, உணவு பதப்படுத்தும் தொழில்துறையை வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 14 தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவி மற்றும் சிற்றருவியில் தண்ணீர் வர துவங்கியதால் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் களை கட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, விருதுநகர், நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மல்லர்கம்பம் விளையாட்டுக் கழகம் சார்பில் 30 கோடைக்கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. 300 மேற்பட்ட மாணவர்கள் இதில் பயிற்சி பெறுகின்றனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் பொல்லிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஜப்பான் தைவான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவரையும் ஆர்ப்பரிக்கும் இசையால் ஈர்த்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஊர்வலமாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஆரவாரம் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் நாளை மாலை 6:30 ஷேக்ஸ்பியர் எனும் தலைப்பில் பேராசிரியர் ஜி ரவீந்திரன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். வாய்ப்புள்ளோர் நேரடியாக பங்கேற்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்துல நேற்று தொடங்கிய துப்பாக்கி சுடும் பயிற்சி நாளை நடைபெறவிருக்கிறதுனால காலை 7:30 முதல் மாலை 5:30 வரையும் இரவு 7 முதல் 10 வரையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த இடத்துல பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களும் ஆரவாரம் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டியை மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90களில் வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்கு.

0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்ட கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 206 102.1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240 102.1.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் ஆர வாரம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: இன்னைக்கு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எதிர்கொள்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா உடல் பருமன் தாங்க. இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, உடல் எடை அதிகரிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படும் சொல்றதுக்காக இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மிகவும் அதிகமா நம்ம காணக்கூடிய ஒரு நோயினும் சொல்லலாம், இல்ல ஒரு மாறுதல்னு சொல்லலாம், அதாவது உடல் பருமன். அந்த உடல் பருமன்லயும் பார்த்தோம்னா வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய உடல் பருமன் அதிகமா இருக்கு. மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறது, கம்ப்யூட்டர்லயே பார்த்துட்டு இருக்கிறது, அதே மாதிரி மைதானத்துல போய் விளையாடுறது அப்படிங்கிறது போக இப்போ ஒரு மொபைல்லையோ ஒரு கம்ப்யூட்டரையோ வச்சு அதுலயே விளையாடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதுதான் படிப்பு. அதுவும் கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து பாக்குறோம். உட்கார்ந்ததோட இல்லாமல் நம்ம நிறைய இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதை நம்ம சாப்பிடுறோம். இப்போ வந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய ஃபுட்ஸ் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜங்க் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தைக்கு வந்து குப்பை அப்படின்னு அர்த்தம். அப்போ குப்பையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சாப்பிடுறோம், அதை வந்து நம்ம பெருமையாகவே சொல்லிக்கிறோம். அதுதான் வந்து நம்ம முக்கியமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உடல் பருமன் அப்படின்னா என்னன்னா உண்ணக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடிய கலோரிகள் நம்ம உடல் உழைப்பு மூலமா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கலோரிகளை விட அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1000 கலோரிகள் உண்டு விட்டு நம்ம 500 கலோரிகள் தான் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய அந்த 500 கலோரிகள் நம்ம உடம்புல போய் வந்து ஒரு கொழுப்பாவோ செட்டில் ஆயிக்கும். அது வந்து நமக்கு உடல் பருமன் அப்படிங்கிற இந்த நோயை உண்டாக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப கலோரி அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடுறது. இப்போ கலோரி கலோரின்னு சொல்றோம், கலோரினா என்ன, கலோரிங்கிறது என்னன்னா நம்ம உடல் ஸ்பெண்ட் பண்றதுக்கான எனர்ஜியை உணவு மூலமா நம்ம கொடுக்கறது தான் கலோரி. உணவு நம்ம சாப்பிடும் பொழுது அது நம்ம உடல்ல சக்தியா மாறும், அந்த சக்திக்கு தான் கலோரி அப்படின்னு பேர். அந்த சக்தி தான் நமக்கு வந்து வேலை செய்வதற்கான அந்த வலுவை கொடுக்கும், இதை தான் நம்ம கலோரி அப்படின்னு சொல்றோம். அதிகப்படியான கலோரி கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம உண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அது நம்ம கொழுப்பு சத்தா நம்ம உடல்ல போய் செட்டில் ஆயிக்கும். அதோட சேர்ந்து நம்ம அமர்ந்த நிலையிலேயே ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த கொழுப்பு சத்து நம்ம உடல்லயே வந்து செட்டில் ஆயிடுது. அந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை, இந்த மாதிரியான தூக்கமின்மை இருக்கும் பொழுது உடல்ல வந்து கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும். அது அதிகமா சுரக்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து கொழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாவே இருக்கும், அது வந்து பர்னே ஆகாது அந்த கலோரி. அப்ப வந்து நம்ம ஒபேசிட்டி அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒபேசிட்டி வந்து பரம்பரை நோய், சர்க்கரை நோய் வியாதியை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து பரம்பரை நோய் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இருதய நோய் வந்து பரம்பரை நோய். ஆனா ஒபேசிட்டி வந்து ரொம்ப சில கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப ரேரா தான் அது ஒரு பரம்பரை நோய்னே சொல்ல முடியும். அது சில ஹார்மோனல் டிசார்டர்ஸ்னால வரும்பொழுது, நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர ஒபேசிட்டி வந்து பரம்பரை நோய் கிடையாது. நம்ம வாழ்வியலை மாற்றினாலே ஒழிய நம்ம வந்து இந்த ஒபேசிட்டியை தவிர்க்க முடியாது.
1: உடல் பருமனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

6:24 நிமிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் தான் கேட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையும் மாவட்ட நூலக ஆணைக்குழுவும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம்

வாசகவர் வட்டமும் இணைந்து கோடைக்கால பயிற்சி முகாம் 2026 மாணவர்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. அதில் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தனி நடிப்பு கலை குறித்து பயிற்சி அளிக்க இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பங்கேற்கலாம். இது தொடர்பான விவரங்களை தெரிஞ்சுக்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தை அணுகலாம்.

0: 7:25 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர் உலகம்
2: உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: நிகழ்ச்சியில் இப்போது கோடைக்காலத்தில் கால்நடைகள் பராமரிக்கும் முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி. குணசேகர் அவர்கள்.

0: கோடைக்காலம்னாவே எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க. அதுவும் அந்த அனலோட சேர்ந்த வெயில் அடிக்கும் பாருங்க. அப்பப்பா எப்பயும் குளிர்ச்சியான பானம், குளிர்ச்சியான இடத்தையே மனசு தேடும். இந்த கோடையால மனிதர்களை விட கால்நடைகள் அதிக அளவு தாக்குதலுக்கு உள்ளாவுது. எனவே கால்நடை வளர்க்கிறவங்க பராமரிப்பு முறைகள்ல தனி கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கால்நடைகளை சரியா பராமரிக்காம விட்டோம்னா கால்நடைகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கால்நடை வளர்க்கிறவங்க என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள் எல்லாம் மேற்கொள்ளணும், எதில் கவனம் செலுத்தணும், இது குறித்த பல தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க இருக்காங்க பெரம்பலூர் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் டாக்டர் டி குணசேகர் அவர்கள்.
1: அன்னை பூமியே அசையா சொத்து, அசையும் செல்வமே கரவை மாடுகள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. நிறைய ரகங்கள் வச்சிருக்கோம், கலப்பின பசுக்கள், எருமைகள், அப்புறம் வெள்ளாடு, செம்மறியாடு, கோழி, பன்றி வளர்க்குறவங்களும் பண்ணை முறையில் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா கால்நடைகளுக்கும் இந்த கோடை காலத்தில் என்னென்ன பராமரிப்பு முறைகளை செஞ்சுக்கலாம், தீவனம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பல ஆலோசனையை சொல்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தா குணசேகர் ஐயா. நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. கோடை காலம் வந்துருச்சு, இந்த நேரத்துல என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகளை வச்சுக்கலாம் கால்நடைகளுக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன் இந்த கோடை காலத்துல தனியா ஒரு கவனிப்பு முறை தேவைப்படுது அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
3: அவசியங்க ஐயா. இப்ப மனிதர்கள் எப்படி வெயில் தாங்க முடியாம எவ்வளவு சிரமப்படுறோமோ அதே மாதிரி உயிருள்ள ஜீவனங்களாக நம்ம கால்நடைகளும் வெயில் தாங்காம ரொம்ப சிரமப்படும். நம்ம வெயில் தாங்கலன்னா நம்ம போய் நிழல்ல தஞ்சம் அடைகிற மாதிரி.
2: நிழல்ல மட்டும் தஞ்சம் அடைய மாட்டேங்கிறீங்க, கம்மங்கூழ் அப்புறம் ஜூஸ் எல்லாம் பல
3: விதமாதிரிங்க. நம்ம கால்நடைகளுக்கு தேவையான நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். அது நம்ம அவுத்து விடுறதில்ல, மேக்சிமம் கட்டி போட்டு பண்ணையில் வைக்கிறோம். இல்லைன்னா முறையற்ற பராமரிப்பு முறை ஏதாவது செய்யும்போது தாங்குதல் திறன் அது கிடையாது. கிடையாதும்போது உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். உற்பத்தி திறன் பாதித்து உடல் நலிவுற்று விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திடும். அதை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் வெயில் காலத்துக்கு அது செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு முறைகளை தொடர்ந்து செஞ்சோம்னா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உயிர் பாதுகாப்பு, பொருளாதார இழப்பு இல்லாமல் உற்பத்தி குறையாமல் பாதுகாத்துக்கலாங்க ஐயா.
2: சரிங்க. அதாவது இந்த நேரத்துல முக்கியமா வெயில் அதிகமா இருக்கிறதுனால பசுந்தீவனங்கள் கிடைக்கிறது சிரமம். அப்ப அந்த கறவை பசுக்கள் அப்புறம் எருமைகளை என்ன மாதிரியா இந்த நேரத்துல பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
3: பொதுவாகவே வந்து நம்ம வெயில் நேரங்களில் மேய்ச்சலுக்கு கொண்டு போக கூடாதுங்க. வெயில தாங்குதல் திறன் கம்மியா இருக்கும் கலப்பின மாடுகளுக்கு. பால் உற்பத்தி குறையாம பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல காலை இளம் நேரத்துல மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். தீவனம் போடுறது காலை நேரமும் சாயங்காலம் வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கிற நேரத்துல தீவனம் கொடுக்கணும். வெயில் நேரத்துல குளிர்பசனம் நம்ம எப்படி நம்ம ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி மாட்டுகளுக்கு அந்த கொட்டகைக்குள்ள இருக்கும் போதே குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கணும். எப்படின்னா கொஞ்சம் நீர் தெளிப்பான் மாதிரி வசதி இருந்ததுன்னா மலைத்துவான் மாதிரி தெளிக்கலாம். மின் விசிறி செய்ய ரெண்டு ஒருத்தங்க வச்சுக்கோங்க. இது மாதிரி செய்ய வாய்ப்பு இல்லாத விவசாயிகள் இருப்பாங்கல்ல, நாலு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிட்டு, அவங்க வந்து ஒரு கொட்டகையை சுற்றி காத்தோட்டமான இருக்கிற மலர் நிழல் இருக்கணும். ஈர சாக்குகளை சைடில் கொட்டையை சுற்றி தொங்க விட்டோம்னா அதில் தண்ணி தெளித்து அந்த காற்று அதில் படும்போது கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று கிடைச்சிக்கும். இந்த மாதிரி பராமரிப்பு முறைகள் அவங்க செஞ்சால் எளிமையாக இருக்குங்க. கொட்டகையும் அதேமாதிரி எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அந்த ஒரு அம்மோனியா ஸ்மெல்லு வரக்கூடாதுங்க. உள்ள காற்றோட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா யூரின் அந்த சாணம்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும், அம்மோனியா ஸ்மெல் வரும், அது இருக்கக்கூடாது. அது இல்லாத அளவுக்கு காற்றோட்டமும் பராமரிக்கணுங்க.
2: நல்லா இருக்கும்
3: மாடோட சுகாதாரத்துக்கு நல்லது.
2: ஐயா, இந்த கோடை காலத்துல ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க?
3: நோய் தாக்குதல் தொற்று நோய் மாதிரி வர வாய்ப்புகள் கம்மி அந்த வெயில்ல. ஆனா அந்த பராமரிப்பு குறைபாடு காரணத்தினால உணிகள் பெருக்கிறதுனால உணிக்காய்ச்சல் வர வாய்ப்பு உண்டு. ஆனா வெயில் தாங்காமல் இழைப்பு, மூச்சு இறைப்பு

0: சளி இந்த மாதிரி நோய்கள் வந்து வரும். சூடுனால கழிச்சல் வர வாய்ப்பு உண்டு. ஆகாரம் செரிக்க நேரம் கம்மியாக இருக்கும், அசை போடுவதற்கு நேரம் குறையும். வெயிலில் இழப்பு வாங்கிட்டு எச்சு ஒழிக்கிட்டு இருக்கும் முடிஞ்சு மாடு தின்னு தீனி எடுத்து அசை போடுறதுக்கான நேரம் குறையும். இள நேரங்களில் மட்டும்தான் அசை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. மற்றபடி தொற்று நோய்கள் ரொம்ப பாதிப்பு கிடையாதுங்க.
1: சரிங்க, அப்ப இந்த நேரத்துல காஞ்ச தீவனம் கொடுக்கறது நல்லதாங்க, பசுந்தீவனம் கொடுக்கறது நல்லதா இந்த கோடை காலத்துல?
0: அவசியம் வெயிலுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணுங்க. சாதாரண ஒரு 300-400 கிலோ எடை இருக்கிற மாட்டுக்கு ஒரு 25-30 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணுங்க பகல் நேரத்தில். இரவு நேரத்தில் ஒரு 4-5 கிலோ இருக்கிற மாதிரி வைக்கோல், காஞ்ச உலர்ந்த தட்டு, சோளத்தட்டை, அந்த மாதிரி தீவனங்கள் அவன் உலர்ந்த தீவனத்தை இரவு நேரங்களில் கொடுத்து பராமரிக்கலாம்.
1: ஐயா, அப்புறம் தீவனம் கொடுக்கறதுல என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: கறவை மாடுகள் அடர் தீவனம் கொடுக்கும்போது சாதாரணமாக கொடுக்குற அடர் தீவனங்கள் வந்து ஒரு 2.5 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ 1.5 கிலோ இருக்கிற மாதிரி தீவனம் ஒரு கணக்கு பண்ணி கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தையே வெயில் நேரத்தில் போய் வச்சு 12 மணி 1 மணிக்கு உட்காந்து நிலையில் தானே இருக்குது, கொட்டாயில் கட்ட சொல்லிட்டாங்க, நம்ம மத்தியானம் ஓய்வாக இருக்கும்போது தீவனம் கொடுக்கலாம்னு வெயில் நேரத்தில் கொடுக்கக்கூடாது. தீவனத்தை காலையில் கொடுக்கணும், இல்லைனா சாயங்காலம் தான் கொடுக்கணும். அதையுமே பிரித்து கொடுக்கலாம் சார். இப்போ ஹெவி அனிமலுக்கு அந்த மாதிரி தாங்காது வெயில் ரொம்பங்க. அதாவது ஹெவி ஹீல்டர்னு சொல்லக்கூடிய, அதாவது 10 லிட்டர் 15 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் கூட நம்ம பகுதி மக்கள் பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி மாடுகளுக்கு தான் இந்த கோடை காலம் தாங்க முடியாமல் போயிடும். ஒரு சாதாரணமாக நம்ம நாட்டு மாடுங்களும் ஓரளவு சமாளிச்சிடும். அடர் தீவனத்தோட தாது உப்பு கலவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அதனுடைய தாது சத்து குறைவு ஏற்படாமல் சமாளிக்க சரியாக இருக்கும். எச்சு அதிகம் உழுவாத அளவுக்கு குளிர்ந்த தண்ணீர் நிறைய கொடுக்கணுங்க. எப்போதுமே கொடுக்கணும், தீவனத்துலேயும் குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கணும். இப்போ ஒரு 5 கிலோ தீவனம் கொடுக்குறோம்னா அது ஒரு காலையில் 2.5 கிலோ, சாயங்காலம் 2.5 கிலோ, இல்லைனா 2, 2, 2, 3 நேரமாக பிரித்து தண்ணீரோட அளவு கூடுதலாக கொடுத்து கொடுத்தோம்னா அந்த நீர் சத்து செயல்வேணும். மாடுகள் செரிமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் முதல்லயே, மதிய நேரம் அசை போடுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். எச்சு ஒழுகிட்டு தேம்பிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னதான் பராமரிப்பு இருந்தாலுமே சாதாரண காலத்தில் அசை போடுற மாதிரி போடாது. பார்த்தா திடீர்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வயிறு போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவு ஒரு பயம் வரும் விவசாயிக்கு. அதை தவிர்க்கறதுக்கு முன்கூட்டியே பராமரிப்பு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க.
1: சரி ஐயா, அப்புறம் கறவை மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி எவ்வளோ கொடுக்கணும் விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
0: எப்பயுமே தண்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லா அனிமலுக்கும் போதுமான அளவு கொடுக்கணும். சாதாரணமாக ஒரு பெரிய 400 கிலோ இருக்கிற மாட்டுக்கு 50 கிலோ குடி தண்ணி, சுத்தமான குடி தண்ணி தண்ணி. ஒரு பெரிய பண்ணைகளை வச்சுருக்கவங்களுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம 1 மாடு 2 மாடு வச்ச விவசாயிகள் எப்பயுமே குறைபாடு இல்லாமல் கவனிச்சிருவாங்க. சேர்ந்தாப்பில் ஒரு பண்ணை 20 மாடு இருக்கிற ஒரு பண்ணையில் இப்போ தண்ணி வசதி இல்லைங்கிறீங்க, போரில் தண்ணி வராது, மோட்டாரில் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக மாட்டுக்கு வந்து அளவை குறைச்சிருவாங்க. அவங்களை அறியாமல் செய்யணும்னு நினைக்கிறதில்ல. அந்த குறைபாடு வராமல் எச்சரிக்கையாகவே தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சு அதேமாதிரி வெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாதுங்க சார். நிழல் கட்டடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுத்து வச்சு அதுக்கு உணவளிக்கணும். குளிர்ந்த நீர் வசதி கொடுக்கணும். நம்ம போனோம்னா ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து குடிக்கிற மாதிரி அனிமலுக்கு சூடு இல்லாமல் தண்ணி கொடுக்கணும். தேங்கி இருக்க தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்போ மேய்ச்சலுக்கு போகும்போது எங்கேயாவது தஞ்சால ஓரத்தில் அந்த குட்டையில் இருந்த தண்ணி குறைஞ்சி இப்போலாம் கம்மியாக தான் இருக்கும், இருக்கிற வாய்ப்பு
1: இல்லை. இருக்கும்
0: அந்த தண்ணிகளில் குடிக்க விட்றோம். அதை ஒரு நாள் குடிச்சிருச்சுனாலே உங்களுக்கு அதோட பாதிப்பு வந்து வீட்டுக்கு வந்தோம்னா கழிச்சல் காய்ச்சல் இது மாதிரி வர வாய்ப்பு உண்டு. அதை தவிர்த்துடணும். எவ்வளோ நம்ம சுத்தமாக குடிக்கிறோமோ சுத்தமான குளிர்ந்த குடிநீர் கொடுக்கலாங்க.
1: அதாவது இப்போ பெரும்பாலான நேரங்களில் கிராமங்களில் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா இந்த நேரத்தில் எருமை மாடுகளை வந்து குளிப்பாட்டுவாங்க. எருமை மாடுகள்ன்ற எல்லா மாடுகளையுமே குளிப்பாட்டுவாங்க. அது எந்த நேரத்தில் குளிப்பாட்டலாம், எத்தனை தடவை குளிப்பாட்டலாம், அது மாதிரி ஏதாவது இருக்கு?
0: எருமை மாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பகுதியில் கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த பராமரிப்பு முறைகள் வந்து காலையில் ஒரு 10-11 மணிக்கு வெயில் ஏறும்போது ஒரு தடவை குளிப்பாட்டினுங்க. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே குளிப்பாட்டலாம். ரொம்ப உச்சி வெயிலில் குளிப்பாட்டக்கூடாது. அப்படியே குளிப்பாட்டினாலும் திரும்ப வெயிலுக்கு விடக்கூடாது. அந்த 3 கருத்தில் வச்சுக்கணும். 2வது, எருமை வந்து பொதுவாகவே நம்ம தெளித்து குளிப்பாடுறத விட நல்லா முழுகி தொட்டியில் முழுகி குளிக்கிற மாதிரிக்கு அந்த வசதி ஏற்படுத்தி கொடுங்க. இப்போ ஒரு 1 மாடு 2 மாடு வச்சுருக்கேன் குளிர குளிப்பாட்டிடுவாங்க. பண்ணை மாதிரி ஒரு 10 மாடு வச்சு பராமரிக்கிறாங்கிற ஐடியா இருக்கிறவங்கலாம் ஒரு தொட்டி மாதிரி கட்டிக்கணும். அது வேளோயின் டேங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். நல்லா முழுகி குளிக்கணும் அந்த எருமைக்கு. அப்போ தான் அதோட சுகமாக இருக்கும், வெயில் தாங்கக்கூடிய திறன் இருக்கும், உற்பத்தி குறைபாடு இருக்காதுங்க.
1: அதே போல் இந்த நேரத்தில் கொட்டகை எப்படிங்க பராமரிச்சுக்கலாம்?
0: கொட்டகை கவனிப்புன்னு பார்க்க போனோங்க, அது புதுசாக போட போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற கொட்டகையில் தான் பராமரிப்போம். 2 ஒருத்தங்க சீட்டு போட்டிருப்பாங்க. சீட்டுக்கு மேல் பக்கம் ஒரு வெளிப்பூச்சி பூசினோம்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக படாமல் வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். உள் பக்கம் கலர் சீட்டு பக்கம் கூலிங் சீட்டு மாதிரி போடுறாங்க, அஸ்பெஸ்டாஸ் சீட்டு போடுவாங்க, தகரம் கூட போட்டு வச்சு கொட்டாயம் வைப்பாங்க. அந்த மாதிரி கொட்டைகளுக்கு மேலே வந்து தென்னங்கீத்துகளெல்லாம் பரப்பி விட்டு பழைய வைக்கோல் தட்டை வேஸ்ட்டெல்லாம் தரவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டலாம். இல்லைன்னா கொட்டைக்கு உள்பக்கமாக தென்னங்கீத்துக்கள் அமைச்சோம்னா அதோட வெப்பத்தை தாங்கு திறன் கொஞ்சம் குறையும். இதுலையும் இல்லாமல் கொஞ்சம் ஈர சாக்குகளை சைடில் எல்லாம் வச்சு குளிர்ச்சியாக கொடுக்கணும். காற்றோட்ட வசதி வேணும். கொட்டகையை சுற்றி மரங்கள் நிறையா வச்சுக்கி நேரமே பராமரிச்சிருக்கணும். ஒரு ஐடியாவாக பண்ணி இன்னைக்கு போய் திடீர்னு வச்சு நேரம் வராது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வச்சு அதோட வெப்ப தாக்குதலை குறைக்கணும்.
1: இருந்தாலும் அடுத்த கொடைக்கு இது பயன்.
0: பொதுவாகவே கொட்டகைன்னு இருந்தால் நம்ம மாடு வளர்த்தா நிழல் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நிறைய புல் பூண்டு செடி இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் தான் பூச்சி போட்டு

0: மரங்கள் வளர்க்கலாம், நிழல் வளர்க்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கணுங்க.
1: ஐயா, அப்புறம் தொற்று நோய் தாக்குதலில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா என்னென்ன இருக்குங்க?
0: கால்நடைகள் இந்த சீசனில் வந்து தொற்று நோய்கள்னு ரொம்ப வர வாய்ப்பு இல்லைங்க. வெளிப்புற ஒட்டுண்ணியான உனி, இரவு நேரத்தில் கொசு தாக்குதல், இதுதான் மெயினாக வந்து இந்த காலத்தில் வந்து அதுக்கு ஒரு காய்ச்சல் வரும். அந்த உனி காய்ச்சல் வந்தனால இந்த கலப்பின பசுக்கள் வந்து தாங்கும் திறன் குறைவு, அப்போ வந்து உனி காய்ச்சல்னால இழப்பீடு வரும், ரத்த சோகை ஏற்பட்டு ரத்த பலகீனம் ஏற்பட்டு திடீர்னு படுத்த மாதிரி எழுந்திருக்கான் போயிடும். இப்போ கறவையும் இருக்காது, இவங்க தீவனம் போகிறதும் குறைச்சிருவாங்க. அப்போ முழு அளவு 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம் அந்த சினைப்பருவத்தில் போதுமான அளவு அதுக்கு ஒரு உணவு ஊட்டச்சத்து கிடைக்காதனால், தாதுப்பு கிடைக்காதனால் பலகீனம் ஏற்பட்டு திடீர்னு வந்தால் படுத்த மாடி எழுந்திருக்க முடியாமல் போயிடும். நல்லாவே அசைப்போடும், தீனி திங்கும், படுத்த மாடி எழுந்திருக்காமல் போயிடும். இதுதான் இப்போ மேக்சிமம் வந்து மக்கள் வந்து கவனிக்காதனால் வந்த விளைவு தான். உனி தாக்குதலே குறைச்சிருக்கலாம், சினையாக இருந்தாலும் போதுமான ஊட்டம் கொடுத்துருக்கணும், தாதுப்பு சத்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி இது வர்றது தவிர்த்தரலாங்கய்யா. அதுதான் நிறையா இழப்பு. பொதுமக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மாவட்டத்துங்களில் இதை தவிர்க்கிறது இந்த மாதிரி முன்கூட்டி செஞ்சால் நல்லாயிருக்கு.
1: ஐயா, இப்போ நீங்கள் இந்த தாதுப்பை முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: ஏன் இந்த வெயில் காலத்தில் தாதுப்பு அவ்வளோ முக்கியமாக கொடுத்தா?
0: பொதுவாகவே நமக்கு வந்து இழப்பு இருக்குங்கய்யா. பால் உற்பத்தி திறன் இருக்கும்போது கால்சியம், பாஸ்பரஸுங்கிற தாதுப்பு பால் வழியாக மாட்டு போகும். அந்த இழப்பை கொடுக்கறதுக்கு ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு வரணும். இந்த வெயில் காலத்தில் அதிக அளவு அந்த இழப்பு வாயில் எச்சு விழும்போது கொஞ்சம் அந்த வேஸ்ட்டு அயனிகள்லாம், சோடியம் குளோரைடு இந்த மாதிரி அயனிகள்லாம் போயிடும். ரெண்டாவது, நீர் சத்து ரொம்ப தேவைப்படும். அந்த அளவுக்கு இல்லைன்னா தாதுப்பு சத்து குறையும் போது ரத்தத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ரத்த அணுக்களோட உற்பத்தியும் குறைஞ்சிட்டு போகும். அப்போ வந்து 2-3 பக்கத்தில் அதுக்கு தாக்கம் வரும்போது ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது வராமல் தவிர்க்கிறதுக்கு அதை கொடுக்கணுங்க தொடர்ந்து.
1: ஐயா, அப்புறம் மாடுகளுக்கு இந்த தடுப்பூசி முறைகள்லாம் வழங்க வேண்டிய தடுப்பூசிகள் என்ன, அப்புறம் குடற்புழு நீக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி?
0: நம்ம இந்த கோடை காலத்துக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம தடுப்பூசி இல்லைங்க. எப்போதுமே வரும் 2 முறை கோமாரியின் தடுப்பூசி கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக இலவசமாக ஊரில் முகாமிட்டு போடும்போது விவசாயிகள் வந்து கூப்பிட்டு போட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர், தமிழ்நாடு முழுவதுமே இப்போ ஜனவரியில் தான் போட்டு முடிச்சிருக்கோம். கோமாரி நோய் தாக்குதல் வர வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக வரக்கூடிய அம்மை நோய் தாக்குதலுக்கும் தடுப்பூசி போட்டோம். இந்த கோடை காலத்துலன்னு வரக்கூடிய தொற்று நோய்கள் பாதிப்பு ரொம்ப வராது. ஆனால் இப்போ எச்சு ஒழிக்கிட்டு இருக்குது இல்லைங்க, சாதாரணமாக வெறி நோய் கடிச்ச மாடலையும் அந்த எச்சு ஒழிக்கிட்டு இருக்கோம். நாய்கள் எச்சு ஒழுகிற மாதிரி இவங்க வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது என்னன்னு தெரியாமல் சில நேரத்தில் மாறினா ரேபியஸ்கிற நோய் மட்டும் வெளியே தெரியும். அப்போ தான் தெரியும் இவங்க வந்து வெயிலில் எச்சு ஒழிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த நோயாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் என்ன போனால் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி இந்த நோயை புலனாய்வு பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாவட்ட தலைநகரங்களில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுன்னு செயல்படுது, எங்களை அணுகினாலும் நாங்கள் அந்த சோதனை அதை கண்டுபிடிச்சி சொல்லுவோங்க.
1: சரி, குடற்புழு நீக்கம்?
0: குடற்புழு நீக்கம் வந்து நம்ம கன்றுலேருந்தே முறையாக செஞ்சுக்கிட்டு வரோங்க. கோடை காலத்துக்குன்னு செய்யறதில்ல, பராமரிப்பு முறைகளே கண்டுகளுக்கே 1-1.5 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா 3 மாதத்துக்கு உதவ கொடுப்போம். ஒரு மாதம் முன்னையே நம்ம கொடுத்துருக்கணும், இல்லைன்னாலும் இப்போ கொடுத்தோம்னாலும் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த குடல் புழுக்கள்லாம் பாதிப்புலையும் ரத்த சோகை வரும். உள்ள இது சாப்பிடக்கூடிய கொஞ்ச நேரம் சாப்பாட்டையும் அந்த புழு சாப்பிட்டு மாட்டுக்கு சத்து சேராமல் கண்ணூட்டி இழைச்சிட்டே போவோம். மாடு பார்த்தா சாப்பிடும், தீனி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். போதுமானாலும் வெயிட் கெயின் வராது. 5 லிட்டருக்கு கறக்கிற மாடு 3.5 லிட்டருக்கு கறந்து நிற்கும். இவங்க என்ன தான் ஆகாரம் கொடுத்தாலும் பால் உற்பத்தி வராது. அப்போ வந்து ஒரு குடற்புழு நீக்கம் அவசியமாக கொடுத்தது நல்லதுங்க.
1: ஐயா, இதுவரைக்கும் நீங்கள் வந்து எப்படி பசுக்கள், எருமைகள், அதாவது கறவை மாடுகள் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொன்னீங்க.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் டாக்டர் தி. குணசேகர் அவர்கள். இந்த கோடை வெப்பத்திலிருந்து மாடுகளை எப்படி பராமரிக்கணும்னு இதுவரை தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாம ஆடு, பன்றி, கோழி போன்றவற்றை எப்படி பராமரிக்கணும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
1: அடுத்து வெள்ளை ஆடு, செம்மறி ஆடு, இந்த கோடை காலத்துல என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள்லாம் செஞ்சுக்கலாம் அந்த ஆடுகளுக்கு?
0: நல்லது. நம்ம வந்து இப்ப மாடு மட்டுமே மனசுல கொள்ளாமல் சிறு அளவிலான விவசாயிகளோட பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஐடியா நீங்க கேக்குறீங்க, நல்லதுங்கய்யா. அதுல எப்படின்னா பண்ணையாளர்கள் வெறும் 100 ஆடு 200 ஆடு வச்சு பெரிய அளவில் கொட்டைகளை வச்சு பராமரிக்கிறவங்க வந்து மேய்ச்சலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போ 24 மணி நேரம் கொட்டைகள் இருக்கும், அந்த இடம் சுத்தம் பண்ற நேரம் மட்டும் பணியால் பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தில் வந்து பெரிய அளவு ஒரு இதில் மாடுகளுக்கு என்ன சொல்லணுமோ, கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி, உள்ளுக்குள்ளே வாடை வரக்கூடாது, அந்த அமோனியா வாடை வராத அளவுக்கு இருக்கணும், பசுந்தீவனம் கொடுத்துருவாங்க, இருக்க கொட்டில் முறை வெள்ளாடு வளர்க்குன்னு சொல்கிறதில்ல, இந்த மாதிரி முறைகள் பயன்படுத்தினாலே போதும். ஆனால் நம்ம இப்போ ஒரு சிறிய விவசாயி, எளிய விவசாயி, 10 ஆடு, 20 ஆடு, 5-6 ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே,

0: அவங்க தான் அந்த ஐடியா இல்லாமல் இப்போ பழைய மாதிரியே 8 மணி 9 மணிக்கு மேலே மேச்சருக்கு அவுத்து விடுவாங்க. சாதாரணமாக வெயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் அவங்க தண்ணியும் வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற 10 கிலோ இருக்காடு 8 கிலோ ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். பொழுதும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தேங்கி நிற்கிற வாய்க்காலில் குட்டையில் எங்கே தேங்கி நிற்கிற தண்ணி ஓடி போய் குடிக்கும். அந்த வெயிலுக்கு குடிச்சிட்டு வந்தவொடனே கழிய ஆரம்பிக்கும், கழிஞ்சி இறந்துடும். அந்த மாதிரி இருக்க தவிர்க்கிறதுக்கு வெயில் நேரங்களில் மேய்ச்சலுக்கே அனுப்பக்கூடாதுங்கிறதால நாங்கள் சொல்லி காலையில் ஒரு 10 குள்ளார கொஞ்சம் நேரம் போய் அலைய விட்டு கொண்டாந்து 10 to 4 மணி 3 மணி வரைக்கும் ஒரு இடத்துல நல்ல தேக்கி வச்சிருந்து அந்த இடத்தில் போதுமான அளவு குடிநீர் கொடுக்க வைக்க பழக்கணும். அந்த நேரம் மரம் தலையெல்லாம் ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டு அதுங்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த வெள்ளாடு செம்மறியாடு இருக்கிற பண்ணைகள் வந்து சாயங்காலம் திரும்ப மேய்க்க சொல்லலாங்க சார். இரவு நேரங்களில் இப்போ போதுமான அளவு மேய்ச்சல் இருக்காது. நீங்கள் இப்போ ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல, கோடை காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்காது, ஆடுகளுக்கான மேய்ச்சலெல்லாம் இப்போ காஞ்சி போயிடும். இது பொழுதுக்கு மேய்ச்சாலுமே அது சும்மா இந்த புல்லு குச்சிகளை தான் போய் கடிச்சிட்டு வரும். அது போதுமான அளவு தண்ணி கிடைக்கணும், இரவு நேரமும் அதுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி வசதி வைக்கணும். ஒரு பேஷனில் கொட்டாயில் 10 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு 2 குடம் வச்சிட்டோம்னா தண்ணி தாகமாக இருந்தால் தண்ணி குடிச்சிக்கும், நீர் சத்து மொதல் கிடைக்கணும். அடுத்ததாக செரிமான சக்தி அப்போ தான் கூடும். இப்போ நம்ம சாப்பாட்டு சாப்பிட்ட புல்லுலாம் பத்தாது, அப்போ வந்து கொஞ்சம் அடர்த்தி ஒன்றும் கொஞ்சம் குட்டிகள் மட்டும் வளர்க்குறாங்கன்னு வையேன், குட்டிகளுக்கு ஒரு தலை ஒரு 50 கிராம் ஒரு 100 கிராம் ஒரு மக்காசோளம் சோளம் கம்பு இது மாதிரி நொறுக்கி வச்சுக்கிட்டு கடலை புண்ணா கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து கொடுத்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சிறிய விவசாயிகளுக்கான இழப்பீடு வராமல் குட்டிகளை காப்பாற்றிக்கலாம். அது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க.
1: சரிங்க, அடுத்து கன்றுகள் வளர்ப்பில் நம்ம செய்ய வேண்டிய
0: பொதுவாகவே கன்றுகளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மாத வயதுடைய குறைந்த கன்றுகளுக்கு போதுமான அளவு பால் கொடுக்கணும். அதன் உடனடியில் 1/10 பால் கொடுக்கணுங்க. நம்ம மாடே பால் கம்மியாக கறக்குதுன்னு கண்ணுக்குட்டிக்கும் பாலை குறைச்சி கொடுத்துட்டு அதுக்கு வேறு ஆகாரமும் கொடுக்காம தண்ணியும் குடிக்க முடியாமல் அதோட பலகீனமாகிடும். அதனால் இளங்கன்றுகளுக்கு அதிக கூடுதல் கவனம் செலுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி 1.5 மாதத்துக்கு மேலே ஒரு 3, 3.5, 4 மாதம் வரைக்கும் இருக்கிற கன்றுகளுக்கு கூடுதலாக கொஞ்சம் அடர்தீவன கலவை கொடுத்து பழக்கி அதனுடைய ஊட்டச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். அதுங்களுக்குமே போதுமான அளவு தண்ணீர் சத்து கிடைக்கணும். குடற்புழு நீக்கம் முறையாக செஞ்சிடணும், 3வது மாதம் கொடுத்துடலாம். இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கன்றுக்குட்டியை பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பால் கறந்துட்டு கொட்டையை விட்டு வெளியே கட்டியிருப்பாங்க, மாடு கட்டுவாங்க, இவங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு வெளியே போயிட்டு வராங்க. அந்த கன்றுக்குட்டி 10 மணிலேருந்து 12 மணி ஒரே இடத்துல அந்த வெயிலில் கட்டியிருந்ததுன்னா தோண்டு படுத்துடும். அது எதனால நோயே இருக்காது, வெயில் தாங்கலாம் நம்ம குழந்தைங்க தாங்காது பாருங்க எப்படி வாடி வதங்கிற மாதிரிக்கு. நம்ம இப்படி ஒரே நேரத்தில் நிற்க முடியாது, நம்ம நடந்து கிடந்துக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிக்கலாம். அந்த கன்றுக்குட்டி கட்டின இடத்துலையே அப்படியே கட்டிட்டு போயிட்டாங்கன்னா அது தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் காலை நல்லா பால் குடிச்சதுங்க சார், இப்போ பார்த்தா தோண்டு கிடக்குது அப்படிம்பாங்க. உடனே ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி கொண்டு வந்து நிழலில் வச்சு குடிக்க தண்ணி வச்சோம்னா அந்த கன்றுக்குட்டி காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் நடக்காமல் பார்க்குறேன், அப்போ என்ன செய்யலாம், கன்றுக்குட்டியை பிடிச்சாலும் 9 மணிக்கு முன்ன கூட அதையும் நிழலில் கட்டணும், கட்டிட்டு தான் நம்ம வெளியே கிளம்புங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசுக்கு வரணுங்கய்யா.
1: நல்ல ஆலோசனையும் சொன்னீங்க, ஈர துணியில் தொடச்சிட்டு தண்ணியை கொடுத்தீங்கன்னாவே சரியாயிரும்,
0: சரியாகணுமோ இல்லை அது உயிரை உண்டாக்கி விடலாம். அதுக்கப்புறமே தலை தூக்கி வந்துடும் சார். நம்ம அதை தெரியாமல் தோண்டு கிடக்குது தோண்டு கிடக்குன்னு அங்கேயே போட்டு கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அது என்ன செய்யணுங்கிறது தெரியாது, அதை முதல்ல செய்யணுங்க சார்.
1: சரிங்க, அப்புறம் மேற்கொண்டு இந்த ஆட்டுக்குட்டி பராமரிப்பில் வேறு ஏதாவது கூடுதலாக கவனிக்கணும்னு எதுவும் சொல்லுங்க.
0: ஆட்டுக்குட்டிகள் இளங்குட்டிகள் கவனிப்பு தான் சார். நம்ம வந்து ஆட்டுக்குட்டிகள்லாம் எப்படின்னா இப்போ பெரிய ஆடுகளை மேய்ச்சல் ஓட்டிடுவாங்க, பால் குடிக்கிற ஆடுகளை ஒரு இடத்துல கொடாப்புன்னு சொல்லுவோம்ல, கொடாப்பில் போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போட்டு மூடக்கூடிய இடம் வந்து கீழ் தரையில் சூடு ஏறாத இடமா இருக்கணும். காலையில் இப்போ 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வந்து ஆட்டுக்கு விடுவாங்க, ஒரே இடத்துல அடைச்சிருக்கும். மூடுற கொடாப்புமே இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பாலித்தீன் சீட்டு மாதிரி போட்டு கூட மாதிரி செஞ்சிடறாங்க, நிழல் தானே அப்படிங்கிற ஐடியாவில்
1: பஞ்சாரம் போட்டு அடைச்சிட்டு போவோம்.
0: அதை வந்து பனவோலையில் கட்டுவோம், பனவோலையில் கொடாப்பு செய்வோம், அதாவது கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும். இது கீழ் தரையும் சூடாகக்கூடாது, மேலேருந்து வெப்பம் தரக்கூடாது, காற்றோட்டமும் இருக்கணும். காற்றோட்டம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரு 10 குட்டி 20 குட்டி அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, ஒரே இடத்துல இருக்கும், தண்ணி உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அது என்ன செய்யும், வெயில் தாக்க நாக்கு வறண்டு போயிட்டு தோண்டு உளுந்து கிடக்கும். சாயங்காலம் வந்து குட்டிக்கு கூட போனால் நான் தோண்டு கிடக்கும், எந்த காரணமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு அவங்களாவே ஒரு நினச்சிக்குவாங்க ஒழிஞ்சு, காரணம் எதுவுமே இருக்காது, வெப்பம் தாங்காமல் அது இருக்கும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆடுகள் ஒரு ரூம் மாதிரி இடத்துல விட்டுணும், நல்லா மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கும் குடிக்கிற அளவுக்கு தண்ணி 2 பேசங்களை வச்சுட்டு போயிடணும். மர தலைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டிட்டு காத்தோட்டமும் இருக்கிற மாதிரி இருந்துட்டால் குட்டிகள் இறப்பு வராது. இதுதான் மெயின். இதில் இல்லாமல் போகும்போது தான் இளங்குட்டிகள் வந்து தாங்கும் திறன் கம்மி. மெயினாக நம்ம குழந்தைங்க பச்சை குழந்த மாதிரி தான், அதுவும் 1 மாத வயதுடைய குழந்தைய நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த குட்டிகளையும் 3 மாதம் குட்டியை காப்பாற்றுற வரைக்கும், அதாவது தலை மேய்ஞ்சி வெளியே போகிற அளவுக்கு காப்பாற்றணும்னா குட்டிகள் இறப்பை தவிர்க்கலாம். இது செய்யாமல் போகும்போது கழிச்சல் வரும், சளி வரும், இந்த ரெண்டும் வராமலும் பாதுகாத்துக்கணும்.
1: ஐயா, அப்புறம் கோழி பண்ணையில் என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செஞ்சுக்கலாம் இந்த கோடை காலத்தை ஒட்டி?
0: கோழி பண்ணைகள்னு அமைக்கிறவங்க இப்போ 1000 கோழி 2000 கோழி வச்சுருக்க பெரிய பெரிய பண்ணைகள் முதலாளிகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்கூட்டியே அது ஒரு ஐடியாவாக சுற்று மரங்கள்லாம் வளர்த்து வச்சுருவாங்க மேக்ஸிமம்.

0: ரெண்டாவது வந்து முட்டைக்கோழி பண்ணை கறிக்கோழி பண்ணை ரெண்டு பேர் வித்தியாசம் இருக்கு. பண்ணையிலே முட்டைக்கோழி பண்ணைனா அடுக்கு முறையில் வச்சுருவோம், மூன்று அடுக்கு ரெண்டு அடுக்கு நம்ம அடுக்கு முறையில் வச்சு சேகரிப்பாங்க. அது கொஞ்சம் உயரமாக இருக்கும், நம்ம சாதாரண வீட்டு உயரம் தெரியும். நைட்டு நேரம் லைட் நிறைய எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பண்ணையெல்லாம் முட்டைக்கோழி பண்ணை. அந்த முட்டைக்கோழி பண்ணைகளில் உயரம் அதிகம் போக போக ஹீட் அதிகமாயிரும். சைடு இப்படி வலை அடிச்சிருக்காங்கல்ல, அந்த சைடில் ஈர சாகுகளை தொங்க விட்டு அந்த காற்று வழியாக காத்தோட்டம் வர மாதிரி இரவு நேரங்களில் அந்த காற்று சாக்கை சுருட்டிடலாம். அப்போ வந்து வெப்ப தாக்குதல் உள்ளு கம்மியாக இருக்கும். உள்ளுக்குள்ளார இந்த தீவனம் போட்டு தூசிகளை அடிக்கடி தேங்கி நின்றுக்கிட்டு அதனால் அந்த சளி வர வாய்ப்பு உண்டு. அது வராமல் அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கணும். கோழியோட டிராப்பிங்ஸ் சொல்லுவோம், சாணம் போடுறோம்லாம் அந்த மாதிரி விழுகும்போது அந்த டிராப்பிங்ஸ் போட்டு அந்த இடத்துலேயே இருக்கும். இந்த வெப்பத்தினால அது மட்டும்தான் ஈரம், கீழே கொட்டாய்க்குள்ளே இருக்கும் காஞ்சி போகாமனுக்கு கொஞ்சம் சுண்ணாம்புத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் கொட்டை கீழ்ப்பகுதியில் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்மெல் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின். தீவனம் போடுற நேரமும் வந்து கோழி மத்தியான நேரம் போடாமல் காலையில் ஒரு 6 மணிக்கு தீவனம் போடுவாங்க எல்லாத்துக்கும், இரவு நேரத்தில் போட்டுக்கணும். மத்தியான நேரம் எப்போனாலும் தண்ணி கிடைக்கிற மாதிரி வசதி வச்சுக்கணும். அது கோழி வந்து வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்.
1: எல்லா கால்நடைகளுக்குமே மதியம் தீவனத்தை குறைச்சது நல்லது.
0: ஆமாங்க, தீவனத்திலையுமே கூட மாவு சத்துள்ள தீவனத்தை சுத்தமாக நிறுத்திடணுங்க. இப்போ பால் மாட்டுங்களில் ரெண்டு ஒருத்தங்க இப்போ அரிசி மாவு கம்பு மாவு சோளம் மாவாக அரைச்சி வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது சுத்தமாக தவிர்க்கப்பட வேண்டியது, அதை செய்யவே கூடாது. மாவு சத்து போகிறதுனால வயிற்றுக்கு போனவுடனே செரிமான தன்மை இருக்காது, வெயில் நேரத்தில் இருக்காது. மாவு சத்து உடம்பு சூட்டை அதிகப்படுத்தும். அதுக்கு வந்து நம்ம மாவு சத்தோட அளவை குறைச்சிக்கிட்டு புண்ணாக்கு சத்து சேர்த்துக்கணும், அதுதான் நல்லதுங்க. புரத சத்து சேர்க்கணும், நார் சத்து ஆகணும், தீவிரம் சேர்க்கணும்.
1: இப்போ நீங்கள் முட்டைக்கோழிக்கு சொன்னீங்க, கறிக்கோழிக்கு எதுவும் மாறுபடுமா?
0: கறிக்கோழி வந்து பொதுவாக கீழே வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா கறிக்கோழி இருப்பனே 40 நாள் 50 நாள் விற்றுருவாங்க, 7 வாரம் கணக்கு. இப்போ இடம் வெயிட்டு நல்லா இருந்தாலும் 5வது வாரமாக கூட விற்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இதுலேயுமே அந்த தீவன முறை தான், இரவு நேரங்கள் இது தீவனம் நிறையா சாப்பிட்ற மாதிரி வச்சுக்குவாங்க. பகல் நேரம் தண்ணி கொடுத்துட்டு இரவு நேரம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற நேரத்தில் தீவனம் போட்டாங்கன்னா ராத்திரி 6 to 9 வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம். வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்கு முதல் சொன்ன மாதிரி பராமரிப்பு முறைகள் பண்ணிக்கிறாங்கய்யா.
1: இப்போ வீட்டில் 1-2 கோழி வளர்க்குறவங்களுக்குங்க, ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், கோழி தோண்டுவாங்க, அது என்னங்க?
0: வெப்பத்திலிருந்து டக்குன்னு மாறும்போது வெப்பரத்தை பண்ணி சார், அது வந்து சாதாரண வெப்பநிலையே நம்ம வெளி வெப்பநிலை அளவுக்கு இருக்கும். திடீர் வெப்பம் தாங்காது ஒன்று, வெப்பத்திலேருந்து திடீர் மழை இடி இது மாதிரி வந்தாலும் தாங்காது. அதுங்களுக்கும் போதுமான இடைவெளி இருக்கணும் சார். இப்போ ஒரு 10 கோழி வளர்க்குறாங்க, ஒரு இடத்துல வளர்க்குறாங்கன்னு ஒரு கூண்டு மாதிரி சின்னதாக வச்சு வளர்ப்பாங்க. மற்ற மழை காலத்துக்கு அந்த 10 கோழி அதுக்குள்ளே இருந்துக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடும். ஒரு பங்குனா 1.5 பங்கு இடம் வேணும். சாதாரணமாக ஒரு கோழிக்கு, முதிர்ந்த கோழிக்கு 1 அடி சதுரடி இடம் வேணும். இந்த மாதிரி கோடை காலத்துல நல்லா 1.5 அடி சதுரடி இடம் இருக்கும், இடம் ஃப்ரீயாக போய் வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். மற்றபடி அதுக்கு நோய் மட்டும் சொல்லப்போனால் வெள்ளைக்கிழிச்சல் நோய், அது மட்டும் ஒரு ராணிகேட் நோய்னு சொல்கிறோம்ல, அது வராமல் இருக்க அனைத்து அரசாங்க மருத்துவமனையில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இலவசமாக தடுப்பூசி போடுறோம். முதன வெள்ளிக்கிழமை சொல்லி சனிக்கிழமை காலையில் அந்த கோழிகளை பிடிச்சி வந்து ஆஸ்பத்திரியில் கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை ஒரே தெருவில் ஒரு 100 கோழி 200 கோழி இருக்கிற மாதிரி ஒரு 10 பேர் வளர்க்குறாங்கன்னு வைங்க, சொன்னாங்கன்னா நான் அருகிலுள்ள மருத்துவங்களை எங்கள் பணியாளர்களை அனுப்பி அவங்க இடத்துலேயே வந்து போட்டு கொடுத்துட்டு வருவோம். வெள்ளைக்கிழிச்சல்னு சொல்லுவோம், அது வராமல் தவிர்த்தாலும் நாட்டுக்கோழியில் மேக்ஸிமம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லைங்க.
1: சரி, அது கறிக்கோழிக்கும் முட்டைக்கோழிக்கும் எதுவும் கொட்டகை பராமரிப்பில் வித்தியாசம் இருக்காங்க?
0: பராமரிப்பு முறைகளில் வித்தியாசம் சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து எப்படின்னா முட்டைக்கோழி பண்ண குஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கோழி விட்டால் 72 வாரம் இருக்கும். கறிக்கோழியில் அப்படி இல்லைல்ல, 7 வாரம் ஆனால் சுத்தம் பண்ணிடுறோம். ஒரு பேட்ச் முடித்ததுக்கு அப்புறமேல அந்த கொட்டைகளை சடை இல்லாமல் தூசி இல்லாமல் சுத்தமாக கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு கிருமி நாசினி வந்து ஸ்ப்ரேயரில் எல்லாம் தெளிச்சுட்டு அப்புறம் சுற்றுப்புறமும் சுண்ணாம்புத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் சுத்தம் பண்ணிவிட்டு குறைஞ்சது 3-4 நாள் ரெஸ்ட் இருக்கணும் சார். காத்தோட்டம்னா அந்த ஸ்மெல்லே இல்லாமல் கொட்டைகளை போனால் புது வீட்டை நுழையிற மாதிரி ஒரு வந்ததுக்கு அப்புறமேல தான் புதுசாக கொண்டாந்து குஞ்சு விடணும். அப்போ தான் வந்து அந்த கறிக்கோழி ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். பழையோட இது இருக்கும்போதே வியாபாரம் நிறையா நடக்குதுன்னு அவசரத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து டீப் லிட்டர் மெத்தடில் தான் கறிக்கோழி வளர்ப்பாங்க. ஆள் கூட நீங்கள் கடலில் போட்டு நெல் உமி இது மாதிரி தேங்காய் நார்லாம் போட்டுட்டு தான் கீழே கறிக்கோழியை வளர்ப்போம். அது கோழியோட எச்சம் பட்டுப்பட்டு ஈரப்பதம் பட்டுருக்கும். அது வந்து ஒன்று சுத்தம் பண்ணி எடுத்துடணும் அந்த பேட்சில், இல்லைன்னா நல்லா கிளறி விட்டு அது ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வச்சுக்கணும். அந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது, ஈரமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம்னா அது நல்லா பாதுகாப்புங்க இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும். மழை காலம்னா கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இதில் இப்போ கோடை காலம் கூட இந்த எச்சத்தை பொறுத்து காஞ்சிரும், மழை காலம்னா நோய் கிருமி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு வந்து சுத்தமாக வெளியே எடுத்துடணும். டீப் லிட்டர் மெத்தடில் கறிக்கோழிகளை அது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க
1: ஐயா. அதே போல் இந்த கோடை காலத்தில் வெண்பன்றிகளை எப்படி பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன்.
0: இப்போ வந்து வெண்பன்றி வளர்ப்பில் விவசாயிகள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. காரணம் அதனுடைய மார்க்கெட்டிங் தான், வளர்க்குற இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்காங்க. இறைச்சி உற்பத்தியிலையும் இறைச்சி பயன்பாடும் இப்போ நுகர்வோரும் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் பண்ணையாளர்கள் வந்து வெண்பன்றி வளர்ப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. அதில் வந்து வெயில் தாங்காதுங்கய்யா, அது நம்ம இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரிக்கு உணவு அளிக்கிறதுல சுகாதாரமான உணவு கொடுப்போம். எப்படி ஹோட்டல் வேஸ்ட்டு மற்ற கல்யாண மண்டபம் வேஸ்ட்டு இது மாதிரியெல்லாம் தான் மேக்ஸிமம் வச்சு பணியாளர் கொடுத்து

0: உணவு செலவு குறைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு போகிறாங்கல்ல, மக்கின இலை, வேஸ்ட் இலை, அதிலேயே வேஸ்ட்டு சாப்பாடு இருக்கும், ஹோட்டலில் வேஸ்ட் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், சாதம் இருக்கும், இது எல்லாமே ஒன்றா தான் போட்டு அவங்க பண்ணிக்கு உணவாக
1: எடுத்து
0: கொடுக்கும்போது
1: போடுவாங்க.
0: இல்லை எடுத்துகிட்டு போவாங்க, ட்ரம்மில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதையுமே நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு நல்ல ஒரு பாயிலில் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் தண்ணியை கொட்டி கூடுதல் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு, ஒரு 80 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அந்த கொதி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அது ஒரு கொதிக்க வச்சா அதில் இருக்க தேவையில்லாத கிருமிகள் கொஞ்சம் இறங்கிடும். அது உணவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பான உணவு கொடுக்குற மாதிரி. அதையுமே முழுசாக போடாமல் சின்னதாக்கி இந்த இலைகளை ஒரு இது சாப் பண்ணி போட்டுறது, போட்டோம்னா வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டுக்கோம். ஒன்று உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவதுங்க, அந்த வெயில் தாங்காமல் குட்டிகள்லாம் போய் ஒரே இடத்துல அடையும். இப்போ ஒரு கொட்டை வந்து இருக்குதுன்னு வைங்க, 10 குட்டி ஒரு இடத்துல இருக்கும், அது வெயில் தாங்காமல் என்ன பண்ணும், ஒன்று மேலே ஒன்று போய் சேர்ந்து ஒரே இடமா அடங்கியால் அடியில் மாட்டுற குட்டி மூச்சு திணறி செத்துடும். அப்போ வந்து கொட்டையில் பரவலாக இருக்கிற மாதிரி அங்கங்கே தண்ணி சிரிக்கணும். 2-3 இடத்துல பல சின்ன சின்ன குழி தொட்டி மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துக்கிட்டால் போய் குட்டிகள் வந்து குளிச்சு குளிச்சுட்டு வந்து சுகாரம் இருந்துக்கும். பெரிய பண்ணிகள், குட்டி ஈன்ற பண்ணிகள் இருக்குல்ல, கொட்டையில் ஒரு ஓரமே வாழா ஒரு 5 அடி அகலத்தில் ஒரு 2 அடி அகலத்தில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி பண்ணிட்டோம்னா எருமைக்கு எப்படி நான் ஒரு குளம் மாதிரி நோண்ட சொன்னேன், பண்ணி வந்து வெளியே விட்டு ஒன்று கொண்டு வர முடியாதுங்க. ஒரே இடத்துல அது ரூமுக்குள்ளேயே ஒரு பக்கம் வந்து பள்ளம் பண்ணி அதில் தண்ணி நிற்கணும் எப்பயுமே, அதில் போய் அது வந்து குளிச்சு இருந்திருக்கோம். ரெண்டாவது, பன்னியோட எச்சங்கள் படுற இடத்த ஒரே இடத்துல போட்டால் காஞ்சி ஒட்டி பிரிஞ்சு கிருமிகள் வரும், அது வராத அளவுக்கு நல்லா ஓஸ் பைப்பில் தண்ணியை நல்லா ஃப்ரெஷராக வச்சு நல்லா கழுவி விட்டு அதை கழிவுகளை வந்து வெளியே எடுத்துடணும், சுத்தமாக இருக்கிற மாதிரி பண்ணிங்க. அது என்ன ஃபுட்டும் நம்ம வந்து வேஸ்ட் எடுத்தாந்து கொடுக்குறோம், அதில் நோய்க்கிருமி வரக்கூடாது. ரெண்டாவது, அதோட எச்சங்கள் பண்ணையில் இருந்துக்கிட்டு இருக்கிறதாலே விம்பை தீவனம் வைக்கிறவங்களுக்கு ஒரே ஆள் இப்போ ஒரே அடியாக 200 பண்ணி பார்க்குறாங்கன்னு வைக்க, வேலை போல் காரணமாக சரி இன்றைக்கி ஒரு நேரம் தானே இப்போ பண்ணாச்சு நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கழுவாமல் விட்டாங்கன்னு வைங்க, அப்போ வந்து அந்த எச்சத்தில் எப்படி அது எவ்வளோ அசிங்கமோ அதே மாதிரி தான். அடுத்தது வந்து பண்ணிகளும் தண்ணி தெளிக்கலாம், சாப்பிட்டு தூங்குறது தானே, அதுக்கு ஒன்றும் வேறைய வேலை இல்லை, தூங்குறது தண்ணியில் தூங்க வச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது பன்றிகளுக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய உணவுகளை தான் நம்ம தர கழிவுகளை தர்றோம், வேற என்ன நம்ம இயற்கை முறையில் நம்மளை தயாரித்து தரக்கூடிய தீவன முறைகள் ஏதாவது இருக்கா?
0: நம்ம வந்து இப்போ எப்படி ரெடிமேடாக இப்போ கறவை மாட்டுக்கு தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்க, அது மாதிரி பன்றிகளுக்கு சொந்தமாக தயாரிக்கிற மாதிரி இருந்தால் அருகில் உள்ள எங்கள் கால்நடை மருத்துவர்களை அணுகி அதுக்கு தனியாக ஒரு தீவன ஃபார்முலாவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். மாவு சத்து வளர்க்கணும், புரத சத்து வளர்க்கணும், நார் சத்து வளர்க்குற மாதிரி ரேஷியோல் கொடுத்து உங்கள் வயல்லேயே விளைஞ்சதை வச்சு போடுறீங்கன்னு வைங்க, மக்காசோளம் இருக்குது, கம்பு இருக்குது, அப்புறம் உங்கள் நெல் விளைச்சிருப்பீங்க, அரிசி, புண்ணாக்கு, இதெல்லாம் கலந்து இவ்வளோ ஒரு 100 கிலோ மூட்டைக்கு இவ்வளோன்னு உங்களுக்கு கணக்கு வச்சு 1/3 பங்கு சாதாரணமாக சொல்கிறேனே, மாவு பங்கு 30 கிலோ, நார் சத்து 30 கிலோ, தவிடு புண்ணாக்கு வகையறம் 30, அப்போ 90 வந்தது, மீதி 10 நான் அந்த தாது உப்பு உப்பு இந்த இதெல்லாம் சேர்த்தோம்னா 33 ஒரு கிலோ தாது உப்பு வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பண்ணிக்கு நம்மளாவே ரெடிமேடாக சுத்தமான கலப்பத்தி உணவு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கல்யாண தேதி இல்லாத அன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்காது, ஹாஸ்டலில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கேன்டீனில் கிடைக்காது, கடைகளில் இருக்கிறது உங்களுக்கு போதுமெல்லாம் கிடைக்காதப்ப இப்போ இது மாதிரி நீங்களும் தயார் பண்ணி வச்சுருந்தா தான் அதுக்கு தேவையான உணவு கொடுக்க முடியுங்க.
1: ஐயா, இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி கால்நடைகளை பராமரிக்கிறதாக அதாவது பசுவாக இருக்கட்டும், எருமையாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சிடக்கூடாது, கோடை காலத்தில் இந்த மாதிரி கால்நடை பராமரிப்பில் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா?
0: வெயில் நேரத்தில் வெளியே அலோவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஈர சாக்கு வந்து வெளிப்பக்கம் தான் தொங்க விட சொல்கிறேன், அங்கே தொங்க விடுறதுக்கு என்ன ஒரு சாக்கை நினச்சி மாட்டையை போத்தி வச்சுருவாங்க, ஈர சட்டையை போட்டுக்கிட்டே நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்க?
1: அது ரொம்ப சிரமம்
0: மாட்டுக்கு, அது தெரியாது மக்களுக்கு, உணர மாட்டாங்க. நம்ம மாட்டுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஈர நார் சாக்கை நினச்சி மாட்டில் மேலே போத்தி வச்சுருவாங்க, அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஈர சாக்கு போட்டு தெளிச்சு வச்சுருந்தோம்னா காய்ச்சல் வந்துடும், நீங்கள் நைட்டு எடுத்தோன்னா காய்ச்சல் வரும், அந்த டெம்பரேச்சர் வித்தியாசம் உடம்பு தாங்காதுங்க, அது தவிர்க்கணும். ஈரசாக்கை மாட்டு மேலே போத்தக்கூடாது, கொட்டையை சுற்றி தான் வைக்கணும், மாட்டு மேலே போத்தக்கூடாதுங்க, அது மெயினாக நிறையா செய்வாங்க. தீவனத்தில் நான் அவங்க வீட்டிலே கிடைக்குதுன்ட்டு அரிசி மாவு, கம்பு மாவு, மாவு பொருள் வந்து சோறு கூட வச்சிட்றாங்க. இப்போ மேக்சிமம் நம்ம ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சுங்க, இருந்தாலும் சோறும் ஆக்கி போடுற மாதிரி வச்சிட்றாங்களா, அது அந்த மாவு பொருள்களை பூரா நிறுத்திடணும் இந்த கோடை காலத்துக்கு, இல்லைன்னா அளவை குறைச்சிக்கணுங்க. கலப்பு தீவனம் நார் சத்துடைய தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனங்கள் தான் நிறையா கொடுக்கணும், தீவனம் கிடைக்கலங்கிறீங்கள அதனால் நம்ம இதே தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு செரிமானாவாத தீவனங்களை கொடுக்கக்கூடாது. நீங்கள் நீர் சத்து போதுமான அளவுக்குன்னா 50 லிட்டர் நம்ம சொன்ன மாதிரி அந்த அளவு கொடுக்கணும், அதை விட நீங்கள் கொஞ்சம் வச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 10th நீர் சத்து வரும்போது உள்ள ஈரல் பாதிக்கும், அடுத்ததாக வந்து யூரினில் வந்து கலர் மாறிக்கும். அவங்களாம் அதை நோட் பண்ணி பார்க்க முடியாது, இப்போ கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருத்துவர்கள்லாம் நாங்கள் போய் பார்த்தோம்னா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடும், இதுக்கு போதுமான நீர் சத்து கிடைக்கல அதனால் இப்போ யூரின் போயிட்டு இருக்குது, அடுத்த நேரம் ரெண்டு நாளில் வரும் அப்படின்னு வரும். இந்த மாதிரி பராமரிப்பு முறைகளை மட்டும் நம்ம எச்சரிக்கையாக பார்த்து செஞ்சுக்கிட்டே வரணுங்கய்யா.
1: ஐயா, அப்புறம் இந்த கோடை காலத்தில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்குன்னு ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை?

0: நம்ம வீட்டில் பூனை நாய் வளர்க்குறாங்க, ஆர்வமாக வளர்ப்பாங்க. கோடை காலம், குழந்தைங்க வேறு அதோட எப்பயுமே ஸ்கூல் லீவாக பொழுது கட்டி விளையாண்டு இருக்கோம். முன்னெச்சரிக்கையாக செய்கிறது வந்து குளிப்பாட்டினா துடைக்கணும் ஐயா, குளிப்பாட்டிட்டு அப்படியே விடக்கூடாது. நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டுறோம், தொடர்ந்து குளிப்பாட்டிட்டு நம்ம குழந்தைங்களோடய அளவு பண்ணோம். முடி இருக்கிற ரகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியவே வச்சு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டு முடியெல்லாம் வாசலுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே நின்று கொட்டுறமா இருக்கணும். இப்போ எல்லாருமே செல்லப்பள்ளி வீடு வரைக்கும் அளவு பண்ணுறாங்க, குழந்தைங்களும் விளையாடுது, குழந்தைங்களுக்கு இது வந்துடக்கூடாது. அப்போ வந்து முறையாக முத முத செய்ய வேண்டியது ரேபீஸ் தடுப்பூசியை முத போட்டுருங்க. மூணு மாதம் எல்லா மருந்துகளையும் இப்போ இலவசமாக போடுறோம். வெறி நோயை கட்டுப்படுத்துறது ஒரு அதிதீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. வெறி நோய் தான் மெயினாக பரவாயில்ல தடுக்கக்கூடிய ஒரு இது. அது எப்போ மாட்டை கடிக்குதுன்னு தெரியாது நமக்கு. ஆனால் மாடு எச்சு ஒழுகுதுனோடனே வெயிலில் ஒழுகுதா இல்லை இதான்னு கண்டுபிடிக்க தெரியாமல் ரெண்டு மூணு நாள் விட்டுருவாங்க. அதை தவிர்க்கணும், ரேபீஸை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மற்றபடி வந்து வெயில் தாங்காமல் இது போய் தனியாக ஒரு பாத்ரூமோ ஈரம் இருக்கிற இடத்துல போய் தங்கினா அது காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். இது தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு வந்து திரும்ப கூட தண்ணியில் நினைக்கும், அது ஈரத்தில் போய் படுக்குதா உடனே நினச்சி கூட திரும்ப குளிப்பாட்டேன்னு சொல்லி அப்போ காய்ச்சலாக இருக்கும் போது திரும்ப குளிப்பாட்டிடுவாங்க. அது செய்யக்கூடாது. மற்றபடி நோய் வந்து ரொம்ப வரக்கூடியது, இது மட்டும்தான் நமக்கு வரும். பராமரிப்பு முறைகள் தாங்க. உணவுமே வந்து இப்போ காஞ்ச உணவுகள் கொடுக்கக்கூடாது. இப்போ தயிர் சாதம் இல்லைன்னா நீர் சத்து அதிகம் இருக்கிற மாதிரி உணவு கொடுக்கணுங்கய்யா. ரெடிமேடு தீவனங்கள்லாம் வச்சு முறுக்கு மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்கும்போது அது வந்து செரிமானத்தன்மை உள்ளுக்கு போய் பத்தாது. அப்போ அதுக்கு தக்கன தண்ணீரும் நிறையா கொடுக்கணும். ரெடிமேடாக பெடிகிரி ஃபீடு அது மாதிரிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஃபீடு கொடுக்கும்போதுங்க தண்ணி வந்து நிறையா கிடைக்கிற மாதிரி வைக்கணும். இல்லைன்னா நம்ம சாப்பாட்டில் நீர் சத்து குழைய பிசைஞ்சு சாதம் நல்லா நீர் சத்து இருக்கிற மாதிரி கொடுக்கணுங்க. அப்புறம் செரிமானத்தன்மை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முறையான பராமரிப்பில் நோய் செலவு மற்ற வைத்திய செலவெல்லாம் குறைச்சிடலாம். அப்போ தான் பண்ணையோட லாபம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க,
1: அதிகமாக இருக்கும். சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட கலந்துக்கிட்டு இந்த கோடை காலத்தில் எப்படி கால்நடைகளை பராமரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாம், என்ன மாதிரி கொட்டகை அமைப்பு இருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புனா அதை எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நேயர்கள் உங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனையை கேட்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் தரலாமாங்க?
0: தரலாமா. 9442143742.
1: மறுபடியும் ஒரு தடவை நீங்களே சொல்லிடுங்க.
0: 9442143742.
1: நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.

இந்த கோடையிலிருந்து கால்நடைகளை பராமரிக்க போதிய நிழல், 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர், காற்றோட்டமான கொட்டகை வசதி, காலையில 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்பாம தவிர்க்கிறது, மதிய வேளையில குளிப்பாட்டி அடர் தீவனங்களை மங்களான வெளிச்சத்துல கொடுக்கிறது. இதன் மூலம் வெப்ப அயற்சியை தவிர்த்து உற்பத்தி திறனை பராமரிக்கலாம். இது போல கோடை காலங்களில் கால்நடைகளை பராமரிக்க பல ஆலோசனைகளை வழங்கினார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி. குணசேகர் அவர்கள்.

0: ஓடு ஓடு ஓடு ஓடு ஒய்யாரமா, நாம ஓடு போய் சேர வேணும் சீக்கிரமா.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
4: நேரம் 8 மணி, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தாவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று இரண்டாவது முறையாக சந்தித்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதற்கான தேக்க நிலை தொடர்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேகா நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் திரு விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் பனையூர் அலுவலகத்தில் தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் இக்கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என தெரிகிறது. நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான தேசத்தின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சந்தைகளில் இந்திய வேளாண் மீன்வளப் பொருட்களுக்கான சுகாதாரம் மற்றும் தாவர சுகாதார ஒப்புதல்களை பெறுவதற்கான செயல் திட்டத்தை வகுக்கும் நோக்கில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏற்றுமதியை அதிகரிப்பது, விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வருவாயை பெருக்குவது, உணவு பதப்படுத்தும் தொழில்துறையை வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாட்டில் தபால் துறை மூலம் ஆண்டொன்றுக்கு 7.5 கோடி பார்சல் சேவையும் 90 கோடி அஞ்சல் சேவையும் நடைபெறுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை தொடங்கிய பின்னர் 2.12 கோடி பாஸ்போர்ட் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற இத்தேர்வை 8,27,000 மாணாக்கர் எழுதியுள்ளனர். எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் முதுநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 9-10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் இத்தேர்வை 2,753 மாணாக்கர் எழுதவுள்ளதாக பல்கலைக்கழக டீன் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மாணாக்கரின் வசதிக்காக பஞ்சப்பூர் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, விருதுநகர், நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரப் பகுதிகளில் பெய்த மழையால் உப்பளப்பாத்திகளில் மழை நீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருள்மிகு சவுந்தரியவல்லி தாயார் சமேத ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தெப்போற்சவம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. லக்னோவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

8:06 இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இடைக்கால கீதங்கள் காற்றலைகள் அவ்வளவு நேரம் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணத்தை வரலாம், அல்லது 240-102-1 அப்படிங்கிற எண்ணையும் வந்து உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திரு சிவானொலி அலைபரிசைகளோடு.

0: 8:11 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய இனிய உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யாருங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நெஞ்சமெல்லாம் நீயே என்ற படத்திலிருந்து சார், யாரது யாரது நெஞ்சல்லி போனது அந்த பாடல் சார்.
0: நன்றிங்க ஐயா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்கய்யா.
1: நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: இனிமையான பாடல்களோட இரவு இசை இனிமை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிருக்கோம். நேர்கள் விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக கேட்டிருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1 240 102 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ இனிப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: சரஸ்வதி பேசுறேங்க சார். வணக்கம்.
0: வணக்கம் சரஸ்வதி அம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: சங்கராபுரம் பேசுறேன். எல்லா செமையா இருக்கு.
0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேட்குறீங்க. சரி, இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு முதல் முறை இருந்து வெற்றிவர் வாசம் போடுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி. இனிப்பு
1: எல்லாமே சூப்பராக இருக்கு. எனக்கு லெட்டர் போட தெரியாது, மெயிலும் அனுப்ப தெரியாது, எதுவுமே தெரியாது சார்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க. நிகழ்ச்சியில இனிப்பில் வரும்போது உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.
1: எனக்கு எழுதி தெரியாது சார். ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் விரும்பி கேட்ட மாதிரியே பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையை இனிமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:22 இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்வது யாருங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திர காலேஜ் இக்பால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கும். நீங்க எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்க நிகழ்ச்சியில கேட்டே வர சார்.
0: தொடர்ந்து கேளுங்கம்மா மகிழ்ச்சி. இப்ப என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: தலங்கி ஒளியில இருந்து சார் ஏதாச்சும் பாடல் இருக்கு. அது பாட படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும்.
0: அதுல இருந்து ஒரு நல்ல பாடலாவே கொடுத்துருவோம்.
1: நன்றி சார். நன்றி.

0: 8:27 இனிமையான இரவு நேரத்தை மேலும் எளிமையாக்கிட்டு இருக்கு 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விரும்பி கேட்குற பாடல் அப்படின்னு தான் சொல்லும். நீங்களும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். சொல்லி 4-3-1 முன்னிணைப்பினோட 246-102-1 இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: 16 வயது நிலை. சொல்லி போட்டு போன புள்ள, அந்த பாட்டு வேணும் சார். அப்புறம் சின்ன தகவல் சார்,
0: சொல்லுங்க.
1: இந்த பாட்டுல, இந்த படத்துல இருந்தா சார் இளையராஜா ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ல பாடுறது.
0: டைட்டில் சாங் பாடுறது இதுல இருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார், ஆமா சார்.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க. ஒரு தகவலும் சொல்லியிருக்கீங்க, பாட்டு கேட்கறது ஒரு பாட்டாவும் பாடி காமிச்சிருக்கீங்க. உங்களுக்காக அந்த விருப்ப பாடல் வருது, கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள்.

0: 8 மணி 31 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர்லேருந்து தமிழா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கேண்ணா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊமேவெளியிலேருந்து மாமரத்துக்கு.
0: நன்றிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வருது, கொடுத்துடலாம்.
1: நன்றிண்ணா.

0: 8:36 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி இளவரசிகளோடு இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், தம்மம்பட்டியில இருந்து கீதா பேசுறேங்க சார்.
0: கீதாமா சொல்லுங்க, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க சார். எங்களுக்கும் லைனா சார் கொடுத்துக்கிட்டே இருங்க சார், எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேதுங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பா இணைப்பு கிடைக்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? சார் இல்ல சார், வரவங்களே வராங்க சார், நாங்கெல்லாம் வந்து வரவே முடியல சார், எங்களையும் லைன்ல போட்டுக்கங்க சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பாமா, இடைவெளி விட்டுதான் நேர்கள் வந்து வரணும் அப்படிங்கறது மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம்.
1: அதே மாதிரி சார், நாளா அந்த மங்கையர் உலகத்துக்கு வந்ததுதான் சார். இன்னைக்கு மழை வெயில பத்தி பேசுறீங்களா சார், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுடைய டேஸ்ட் சூப்பரா இருக்கு சார். நல்லா
0: செய்யலாம்
1: பாக்குறதுல பாருங்க, சமையல் பண்ணிக்கிட்டே உங்களை புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் முன்னேறது.
0: சரிமா சரிமா, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: என்ன
0: சமாச்சாரம்? நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க விரும்பி கேட்ட பாடல்?

0: 8:41 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டணிந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் திருச்சி சோழனார்ல இருந்து கே ராமலிங்கம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராமலிங்கம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். நான் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வரேன் சார்.
0: நன்றி. இன்னைக்கு எல்லா நேயருமே நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் வர்றாங்க. என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து சார், உயிரே உயிரில் உயிரே, ஒரு நாள் உறவா இதுவே, அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரது கேட்டலாங்க.
1: தேங்க்யூ.

0: 8:46 இனிமையான இரவு நேரத்தில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யார் வராங்க? வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் சார்.
0: வைத்தியநாதன் ஐயா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: நலமா இருக்கலாம் சார்.
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சரிங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: மைதிலி என்னை காதலி படத்தில் நானும் தான் உரை.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இனிப்புல வந்ததுக்கு. நீங்க விரும்பி கேட்ட மாதிரியே பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வரப்போகும் நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: உறவுகளோட சக்கரபாணி பேசுறேன்
0: சார். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு நீயா படத்துல இருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு. நேர்களே, 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இதுவரைக்கும் நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். காலத்தால் அழியாத காவிய கானங்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்கணும் உங்கள் விருப்பமாக அப்படின்னா 10:00 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்பமான பாடல் அந்த பாடலிடம் பெற்றப்படும். கூடவே உங்கள் பேர் ஊர் பேரோட அடங்கிய தகவல்களை குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ 9038546102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. 10:00 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் நேர் விரும்பி கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்களுடைய விருப்பமான பாடல்களோடு கேட்டு ரசித்தோம் இரவு இசை இனிமை. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகளாய் நியூஸ் 9 ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள்.

களோடு பாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஞாபகம் வருது, இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்கள் விருப்பமான காவிய கானங்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். விருப்பமான பாடல், இடம்பெற்ற படம், கூடவே உங்கள் பேர், ஊர் பேரை குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செஞ்சோ 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிங்க. இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மலைக்கோட்டை மாலதி அவங்க தான் கேட்டிருக்காங்க. வைர நெஞ்சம் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள்.

ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குமரநகர் லக்ஷ்மி அவங்களுடைய விருப்பமாக அவன் ஒரு சரித்திரம் படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் விடுது. நாமளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் தேசிய FM ரெயின்போ 102.1 ஓடு.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரையிசைப்பாளர்கள் காற்றலை கள்ள நேர்களுடைய கட்சவி என் வெளி விருப்பமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களை விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 938-546-1 அப்படிங்கிற புலனை எண் வழியாக உங்களுடைய குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செஞ்சோ அனுப்பலாம். அடுத்த நிகழ்ச்சியில் யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாம்.
1: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் கோபால், நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ். இன்று எனக்கு பிடித்த பாடல் காவியமா நெஞ்சில் ஓவியமா. மாதவிலக்கு படத்தில் உள்ள இந்த பாடலை சி எஸ் ஜெயராமன் அவர்களும் ஒரு பெண் குரலும் சேர்ந்து பாடியிருப்பார்கள். இதை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: நேர் கேட்ட மாதிரியே அவர் விருப்பமான பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள்.

10:17 காலத்தால் அழியாத காவிய கானங்கள் நேர்களினுடைய விருப்பமாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு வச்சுட்ருக்கோம். அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டமிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் அவங்க தான் கேட்டிருக்காங்க. பணத்தோட்டம் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வந்து நம்மளும் கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள்.

0: நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்ததாக யார் குரல் பதிவு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம் சார், நான் துவாக்குடிமலை பவுலின் மைக்கேல் பேசுகிறேன்.

0: ஆண்டவன் கட்டளை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மலரில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். பாடல் கொடுங்க. நன்றி சார்.
1: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கேட்டிடலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்றும் என்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரை இசைப்பாடல்களை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் அவங்க விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பேர் ஊர் பேரோட விருப்பமான பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் குறுஞ்செய்தியாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பலாம். ஞாபகம் முடிஞ்ச நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழாண்டார் வீதி, சண்முகம், ராஜலக்ஷ்மி, ஜெகதீஸ்வரி, சுஹாசினி, கற்பகம் இவங்க எல்லாம் சேர்ந்து பலே பாண்டியா படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

குறுஞ்செய்தியாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பலாம். ஞாபகம் இருந்தது நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழாண்டார் வீதி, சண்முகம், ராஜலக்ஷ்மி, ஜெகதீஸ்வரி, சுகாசினி, கற்பகம் இவங்க எல்லாம் சேர்ந்து பலே பாண்டியா படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

குளித்தலை ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர்களுடைய விருப்பமா நல்லவன் வாழ்வான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கிறது. இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 இல். இது ஞாபகம் வருதே.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

10:34 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருச்சி போதாவூர் சிவந்த நகர்லேருந்து ராதிகா அவங்க தான் கேட்டிருக்காங்க. காவல்காரன் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அந்த பாடல் வருது. நாமளும் கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள் ஞாபகம் மறதி நிகழ்ச்சியோடு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்களுடைய விருப்பமாக கேட்டு வச்சுட்டு இருக்கோம். 10:40 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா,
1: வணக்கம். இன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் வீணை கொடியுடைய வேந்தனை என்ற பாடலை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டி. வீரமணி, காமராஜ் நகர், மணப்பாறை.
0: நேயர் விரும்பி கேட்ட மாதிரியே பாடல் கேட்டலாம்.

நேரம் 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லி. அந்த பதிவுக்கு கீழே நீங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கமெண்ட் பண்ணலாம். நான் உங்க நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க தயாரா இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்க போறோம். மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

4:06 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

4:10 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. இரவு பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:15 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேசன், நிஷா, ராகுல், அஸ்விதா இவங்களுக்காக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல் இதோ.

4:21 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்கப்போறோம் அப்படின்னா, கா கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக இப்போ இந்த பாடல்.

நேரம் 4:26. நெஞ்சோடு கலந்துட நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார், தேவி, விதிஷா, தீபாக்ஷினி, யோகாஸ்ரீ மற்றும் சென்னை ஜோஹோ ஆகியோர் கேட்டிருக்காங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 4:31 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரா குளத்தூர் பாலு கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்.
1: பூங்காத்து திரும்புமா.

4:36 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துட நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரப்பாக்கம் ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க, ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த பாடல்.

4:41 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவங்க எல்லோருக்காகவும் வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

4:47 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர், பூரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, பொடிச்சலூர், பர்வதவர்தினி, இவங்க எல்லோருக்காகவும் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து விழியே கதை எழுது திரைப்பாடல் இதோ.

நேரம் 4:53 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்

4:57 ஆயிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காப்பதுவே என்று தொடங்கும் தஞ்சை சிவானந்த பிள்ளை இயற்றியது ஆனந்த பைரவி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 5:09. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்வரராக சுதாரச என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சங்கராபரணம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 5:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயணாய நமோ என்று தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் இயற்றியது மத்தியமா ராவலி ராகம் கண்டசாபு தாளம்.